0: んまり切れねえや。
1: வணக்கம். நேரம் 10:01. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலிகளில் ஒன்றான சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி காற்றினிலே வரும் கீதம். உங்களோடு அறிவிப்பாளராக கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நிகழ்ச்சி தொகுப்பில் உதவியாக நிகழ்ச்சியின் நிலைய இயக்குநர் திரு கீதனேசன் சார் அவர்களோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சியை துவங்கலாம். எஸ் பி பாலசுமணியன் அவர்கள் பாடிய ஒரு பக்தி பாடல். இந்த பாடலை இப்பொழுது கேட்டுவிட்டு நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களே,

நேயர்களே, அற்புதமான பாடல் பாடகர் எஸ்பிபி அவர்களின் சிறப்பான ஒரு பாடல். இனிமையான அந்த பாடலை கேட்டுவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எனது காட்சிகளே வரும் கீதம் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் சற்று அரிதான பாடல்கள், வானொலியில் அவ்வளவாக ஒளிபரப்பாகாத பாடல்களை ஒளிபரப்புவதும், ஒரு வானொலியில் சென்று பாடல்களை கேட்கும் பொழுது நானும் அந்த மாதிரியான பாடல்களை கேட்பதுமே மிகவும் பிடிக்கும். இருப்பினும் இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் விடுமுறை தினத்திலன்று நமது நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சற்று தெரியாத பாடல்களை வழங்குவதை விட அவர்கள் அறிந்த மிக சிறப்பான பாடல்களை வழங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்று ஒளிபரப்பாக உள்ள பாடல்கள் அனைத்துமே மிகவும் பிரபலமான பாடல்கள் தான். இதற்கு ஒரு காரணம் உண்டு. பிரபல கவிஞர் இயக்குனருமான பஞ்ச அருணாச்சலம் அவர்களுக்கு இன்றைய நினைவு நாள். அதை முன்னிட்டு அவர் இயற்றிய சில பாடல்களைத்தான் இன்று உங்களுக்காக நான்

மன்னிக்கவும், சில தவிர்க்க முடியாத காரணத்தால் எனது தொலைபேசி ஒத்துழைக்கவில்லை. அதன் காரணமாக நிகழ்ச்சியில் தடை ஏற்பட்டது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பொறுத்தவரை சிறப்பான ஒரு இயக்குனர். நிறைய திரைப்படங்களை, வெற்றி படங்களை வழங்கியிருக்கிறார். அவர் பாடல்களுக்கும் ஏற்றியிருக்கிறார். அவரின் திரைப்படங்களில் மட்டுமல்ல, பிற படங்களுக்கும் அவர் பாடல்கள் நிறைய ஏற்றியிருக்கிறார். 200க்கும் அதிகமான பாடல்களை ஏற்றியிருக்கும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல்கள் அனைத்துமே மிகவும் பிரபலம். அந்த வகையில் அவர் பழைய பாடல்கள் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பொன்னெழில் பூத்தது புதுவானில் பாடல், என்னை மறந்ததோ பாடல், குங்குமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற பாடல், இந்த பாடல்கள் எல்லாம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இயற்றிய பாடல்கள் என்பது ஒரு தகவல். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காயத்ரி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சுஜாதா அவர்கள் பாடிய ஒரு பாடல், காலை நேரத்தில் மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். பாடகி சுஜாதா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், அவர்கள் 1990 ரோஜா திரைப்படத்தில் 92 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு வெள்ளை மழை இந்த பாடல் மூலமாகவே நம்மில் பலருக்கு தெரிந்த பாடகி. ஆனால் அவர் 1970 காலகட்டங்களின் இறுதியில் 2-3 பாடல்கள், மிக வெற்றிகரமான பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது சிறப்பு. அந்த வகையில் வந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல், மிக இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாகவும் ஸ்ரீதேவி கதாநாயகியாகவும் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தோடு இணைந்து இன்னொரு கதாநாயகன் நடித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக அவர் அந்த படத்தில் நடித்திருக்கிறார். அந்த நடிகர் யார்? ரஜினிகாந்தோடு இணைந்து இந்த காயத்ரி திரைப்படத்தில் நடித்திருக்கும் அந்த இன்னொரு திரைப்பட நடிகர் யார்? பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் பாடலை கேட்கலாம். காயத்ரி திரைப்படத்தில் சுஜாதா அவர்கள் பாடிய பாடலை.

இனிய நேர்களை, கேட்ட அந்த அழகான பாடல் காயத்ரி திரைப்படத்தில் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தோடு மற்றொரு கதாநாயகன் நடித்திருந்தார் யார் என்று. தென்காசி மாவட்டம் சோலக்கிரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்கள் சிறப்பான முறையில் ஜெய்சங்கர் என்று விடையை அளித்திருக்கிறார். இந்த திரைப்படம் சுஜாதா அவர்களின் கதை வசனத்தில் உருவான ஒரு திரைப்படம். சுஜாதா அவர்கள் இதை நாவலாக முதலில் எழுதியிருந்தார், அதற்கு பிற்பாடே இந்த திரைப்படமானது. மிக சிறப்பான ஒரு திரைப்படம். தேன்மொழி சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் தென்காசி மாவட்டம் சோலச்சேரியைச் சேர்ந்த விஜயஸ்குமார் அவர்களுக்கும், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வெல்டிங் மாரி சகோதரர் அவர்களுக்கும், மற்றும் தனிப்பக்கத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் திரு கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கனகராஜ் சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது ஒளிபரப்பாக உள்ள திரைப்பட பாடல் கவிக்குயில் திரைப்படத்தில் இடம்பெற்றது, சுஜாதா அவர்கள் பாடிய பாடல். உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், சுஜாதா அவர்களின் மகளும் இப்பொழுது திரைப்படங்களில் பாடி வருகிறார். இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நமக்கு இதே குரலில் இப்பொழுது புதிய படங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாடகியின் பெயர் குரல் நமக்கு தெரியும். மிகவும் பிரபலமான பாடகி. அந்த பாடகியின் பெயரை பதிவிடுங்கள். சுஜாதா அவர்களின் பாடகி சுஜாதா அவர்களின் மகள் திரைப்படங்களில் பாடிக்கொண்டிருக்கிறார், அவரின் பெயர் என்ன? பதிவிடுங்கள். இப்பொழுது கவிக்குயில் திரைப்படத்தின் காதல் ஓவியம் கண்டேன் என்ற பாடலை கேட்கலாம்.

இளைஞர்களின் அற்புதமான பாடல் கவிக்குயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை பாடகி சுஜாதா அவர்கள் பாடும் பொழுது நமக்கு இதே குரல் இப்பொழுதும் ஒழித்துக் கொண்டிருப்பது தெரியும். அதுதான் ஸ்வேதா மோகன். மிக சிறப்பான ஒரு விலைதான். தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் முதலில் விளைவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரியும் சிறப்பான முறையில் விளைவித்திருக்கிறார்கள். இவ்விருவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான ஒரு பாடகி சுஜாதா அவர்கள், அவர்களின் மகள் இப்பொழுது ஸ்வேதா மோகன் திரைப்படங்களில் பாடி வருகிறார். இருவர்களின் குரலையும் கேட்கும் பொழுது நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு சுஜாதா அவர்களின் குரலைத்தான் கூற வேண்டும். ஸ்வேதா அவர்களிடம் இளமை இருக்கிறது. ஆனால் சுஜாதா இன்றைய வயதிலும் கூட ஸ்வேதா மோகன் போல தனது குரலை இப்பொழுது சுஜாதா சபைகளில் மேடை நிகழ்ச்சிகளில் பாடும் பொழுதும் இதே கவிக்குயில் காயத்ரி திரைப்படங்களில் அவர் பாடுவது போலவே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர். நாம் இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதாவது அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் பஞ்ச அருணாச்சலம் அவர்களை பற்றி நாம் நினைக்க வேண்டும். பஞ்ச அருணாச்சலம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதான் இசைஞானி இளையராஜா. அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜா என்ற ஒரு மாமேதையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மிக வெற்றிகரமான ஒரு இயக்குனர் நமது அதாவது பஞ்ச அருணாச்சலம் அவர்கள். அன்னக்கிளி உன்னை தேடுதே பாட்டை நம்மால் மறக்கவே முடியாது. அந்த அன்னக்கிளி திரைப்படம் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் அந்த படத்துக்காக மிகவும் முக்கியத்துவம் பற்றி இசைஞானியை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் என்று கூறலாம். வெற்றிகரமான ஒரு கூட்டணி பஞ்ச அருணாச்சலம் இளையராஜா என்றால் 1970 இறுதியில் வந்த திரைப்படங்கள் அனைத்திலுமே பாடல்கள் வெற்றிகரமாக மிக சிறப்பாக இருந்தது. அவ்வளவு சிறப்பான ஒரு பஞ்ச அருணாச்சலம் அவர்கள். இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாடத்துக்கு முத்துராமன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். முத்துராமன் ஸ்ரீவிதி ஆகியவர்கள் இந்த திரைப்படத்தை நடித்திருக்கிறார்கள் கதாநாயகன் கதாநாயகியாக. இந்த திரைப்படத்தை கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய ஒரு பாடல். கேள்வி என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் முத்துராமன் ஸ்ரீவிதி ஆகியவர்களோடு இணைந்து இன்னொரு திரைப்பட நடிகை நடித்திருக்கிறார். அதாவது நான் ஒளிபரப்பாக உள்ள இந்த பாடல் காட்சியில் தோன்றுவது அந்த நடிகை தான். இந்த திரைப்படத்தின் கதாநாயகி அவர் யார்? அந்த நடிகையின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்பட பாடலை.

நேயர்களே, கேட்ட அந்த பாடல் இனிமையாக இருந்ததா? ஒரு பாடலை எழுதும் பொழுது அந்த பாடலில் கவிஞர்கள் எவ்வளவு அற்புதமான கவி லயன்களை எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். இப்பொழுது ஒலிக்கக்கூடிய, அதாவது இப்பொழுதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் புதிய திரைப்பட பாடல்கள். நாம் தனித்து மட்டுமே கேட்க முடியும், பிறரோடு கேட்கும் பொழுது முகம் சுழிக்கக்கூடிய அளவில் அதில் உள்ள அந்த வரிகள் இருக்கும். ஆனால் அப்பொழுதெல்லாம் கவிஞர்கள் மிக இலைமறைவு காயாக காதலை கூட எவ்வளவு அற்புதமான கவி லயத்தோடு எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலில் கூட ஒரு வரி நீங்கள் ஒளிபரப்பு கேட்ட பாடலில், இந்த அழகும் பருவ சுகமும் நிலைத்து நிற்காது, உண்மை அன்பு மட்டுமே நிலைத்திருக்கும் என்று ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடல் சாதாரணமான ஒரு காதல் பாடல், ஆனால் அந்த பாடலில் கூட ஒரு தத்துவத்தை, நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள் கவிஞர்கள். அப்பொழுது எல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். மிக சிறப்பான பாடல். இந்த பாடலை இயற்றிய கவிஞருக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நமது நன்றியை தெரிவிக்கலாம். இப்பொழுது நாம் அந்த பாடலுக்கு முன்பு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக முத்துராமன் ஸ்ரீவித்யாவோடு இணைந்து நடித்த நடிகை யார் என்று கேட்டிருந்தேன். இதற்கு சரியான விடை வந்ததாக தெரியவில்லை. இது சந்திரகலா என்ற நடிகை இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அலைகள் திரைப்படத்தில் கூட சந்திரகலா அவர்கள் நடித்திருக்கிறார்கள் விஷ்ணுவர்தன் அவர்களோடு. அந்த கதாநாயகி தான் இந்த திரைப்படத்திலும் முத்துராமனுக்கு இணையாக நடித்திருந்தார். விடையை தெரிவிப்பதற்கு முயற்சித்த தேன்மொழி சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படம். இந்த திரைப்படம் முத்துராமன் அவர்கள் சுஜாதாவோடு இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய ஒரு பாடலை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி உங்களிடம். இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பார் ஒரு நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருப்பார். அதாவது சுஜாதா அவர்களின் தோழியின் கணவராக சுஜாதா அவர்களை மிரட்டும் வண்ணம் நடித்துக் கொண்டிருப்பார். சுஜாதா மன அமைதி இல்லாமல் விஜயகுமார் அவர்களுக்கும் முத்துராமன் அவர்களுக்கும் இடையே போராடி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணாக வருவார். அவரை மிரட்டி கொண்டிருப்பது ஒரு நடிகர். இந்த திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் வில்லனாக நடித்திருப்பார். அவர் யார்? இதே வேடத்தில் தான் கன்னடத்தில் இந்த திரைப்படம் எடுக்கும் பொழுது ரஜினிகாந்த் நடித்திருந்தார் என்பது கூடுதல் தகவல். இப்பொழுது நாம் கேட்கலாம். காலங்களில் மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடலை

0: ஏன் கல்பனா? எந்த ஒரு மாதிரியா இருக்கு?
1: கல்பனா, உனக்கு என்னடி ஆச்சு?
2: சுகம்

சின்ன நேர்களே, அருமையான பாடல் மயங்குகிறாள் ஒரு மாட்டு திரைப்படத்தில் பாலு ஜெயராம் பாடிய சிறப்பான ஒரு பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது இந்த திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் வில்லனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில், யார் என்று? அது தேங்காய் சீனிவாசன் அவர்கள் தான். சரியான விடை, இந்த திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் தான் கன்னடத்தில் ரஜினிகாந்த் நடித்ததாக கேள்வி. இந்த சரியான விடையை அளித்திருக்கும் தென்காசி மாவட்டம் தோளச்சேரியை சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்களுக்கும் மற்றும் தனிப்பக்கத்தில் சரியான விடையை அளித்திருக்கும் திரு கோவை காயத்ரி அவர்களுக்கும் நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகர்கோவில் மகேஷ் மற்றும் ஆரணி பிரகாஷ் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த படவீடு பிரியா வீரமணி அவருக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலங்குளம் பில்டிங் மாரி அவர்களும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் செல்வதற்கு முன் உங்கள் ஒரு சில வரிகள். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ஆரம்ப கால படங்கள், அதாவது அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து வில்லனாகவே பெரும்பாலான படங்களில் நடித்திருந்தார். ஒரு சில, அதாவது 16 வயது நிலையே, மூன்று முடிச்சு போன்ற படங்கள் எல்லாம் அவர் குணச்சித்திர ரோலில் ரஜினிகாந்தால் நடிக்க முடியும் என்று காட்டப்பட்ட சில படங்கள். அதில் ஒன்று 6-60 வரை, அதே போல மற்றொரு திரைப்படம். இந்த திரைப்படம் புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படம். இந்த திரைப்படம் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்த கதாபாத்திரம் மிகவும் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். இந்த திரைப்படம் ஒரு நாவலாகும். நாவலில் இருந்து வந்ததுதான் இந்த திரைப்படம். மிக சிறப்பான முறையில் அப்பொழுது பிரபலமாக இருந்த சிவகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சற்று வில்லன் கலந்த ஒரு ரோல், ஆன்டி ஹீரோவாக நடித்திருப்பார். ஆனால் ரஜினிகாந்த் மிக சிறப்பாக தனது நடிப்பை வெளிக்காட்டிய திரைப்படங்கள், ஆரம்ப கால திரைப்படங்களில் இந்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துக்கு முக்கிய இடம் உண்டு. அந்த திரைப்படத்தில் இருந்துதான் ஒரு பாடலை கேட்க போகிறோம். அதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி. நான் சில வரிகளை கூறுகிறேன், ஒரு பாடலின் சரணத்திலிருந்து வரக்கூடிய வரிகள். அந்த பாடல் என்ன பாடல்? கவனமாக கேளுங்கள். இனிக்கின்ற காலம் கவிதை நீ, கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. சுருக்கமாக 2 வரிகளை தான் கூறுகிறேன். மிக பிரபலமான ஒரு பாடல், கவிதை நீ, கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. இந்த லைன், இந்த வரிகள் ஒரு பாடலின் சரணத்தில் மிக பிரபலமான ஒரு பாடல், நம்மால் மறக்க முடியாத ஒரு பாடல். அந்த பாடலில் வரக்கூடிய, சரணத்தில் வரக்கூடிய ஒரு சில வரிகள், கவிதை நீ, கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. ஜெயச்சந்திரன் அவர்கள் குரலில் இந்த பாடலை நீங்கள், இந்த வரியை கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது? நீங்கள் அதை சரியான விடையை அளிக்கலாம். கவிதை நீ, கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. இப்பொழுது நாம் கேட்கலாம் புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்தில் தனிப்பட்ட முறையில் என் மனம் கவர்ந்த ஒரு பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியனும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை.

கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று எல்லாம் உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு

கேட்ட அந்த பாடல் புவனாவூர் கேள்விக்குறி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி அவர்கள் பாடியது. தனிப்பட்ட முறையில் இந்த பாடலை எந்த நேரத்தில் கேட்டாலும் எனக்கு மனம் மிகவும் மனம் கவர்ந்த ஒரு பாடல். இந்த திரைப்படம் வெளியாகும் பொழுது எனக்கு ஒரு 5 to 6 வயது இருக்கும். ஆனால் அன்று தொடங்கி இன்று வரை இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல். இந்த பாடலில் வரும் பல கவி வரிகள் வாழ்க்கைக்கு, சில பாடல்கள் நம் வாழ்க்கையோடு ஒத்துவரக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பாடலில் வரக்கூடிய பல வரிகள் நமக்கு பொருத்தமான ஒன்றாக அமைந்திருப்பது சிறப்பு. இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அல்லவா, அந்த கேள்விக்கான விடை வந்துவிட்டது. அந்த கேள்வியை நான் கவிதையாக கூறியிருந்தேன். இப்பொழுது நான் அதை உங்களுக்காக கவிதை நீ கவி கலைஞன் நான் கவிதைகள் பாடவான் இருக்கிறதா? எப்பொழுதுமே ஒரு பாடலின் கவி வரிகளை கூறுவதோடு அதை இசையோடு இசைத்து காட்டினால் ஈஸியாக நம் மனதை கவர்ந்துவிடும். இந்த பாடல் தான், அதாவது காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு வானவில் போல என்ற பாடல். சரியான விடையை கோவை காயத்ரி அவர்கள் சரியாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் விடை தருவதற்கு முயன்றிருக்கிறார்கள் நமது நண்பர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாலசுந்தரம் என்று ஒருவர் முடிச்சூர் என்ற ஏரியாவிலிருந்து வந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். தயவுசெய்து அவர் தனது மாவட்டத்தை தெளிவாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சபரி வானொலிக்கு புதிய வரவு இவர்கள் எல்லாம் மிக சிறப்பு. திரு பாலசுந்தரம் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்கிறேன். நமது சபரி வானொலியில் புதிய நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. அவர்களுக்காக ஒரு குறிப்பு, நமது சபரி வானொலியில் பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் என்ற ஒரு நிகழ்ச்சி. இதில் நம் மனம் கவர்ந்த பாடல்கள் 12 பாடல்களை நமக்காக வழங்குகிறார்கள். அந்த பாடல்கள் 1950 காலகட்டமாக இருந்தாலும் சரி, 2020 காலகட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திரைப்பட காலத்தில் வந்த பாடல்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக தரத்தோடு வழங்கக்கூடிய ஒரு வானொலி தான் நமது சபரி வானொலி. பிற்பகல் 3 மணிக்கு 12 பாடல்கள் மிகாமல் பாடல்களை நீங்கள் தொகுத்து அனுப்புங்கள். 12 அல்லது 13 பாடல்களை அனுப்புங்கள். நீங்கள் உங்கள் பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நமது சபரி வானொலிக்கு அனுப்பலாம். 8 2 7 0 3 3 0 4 9 1. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை கூறுகிறேன். 8 2 7 0 3 3 0 4 9 1 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் பாடல்களை. உங்கள் பாடல்களும் நிச்சயமாக அணிவகுக்கும் நமது நிகழ்ச்சி சபரி வானொலியின் இதயராகும் நிகழ்ச்சியில். இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அடுத்த பாடலுக்காக. அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். நான் சென்ற பாடலுக்கு கேட்ட கேள்விக்கான பாடல் தான் இது. இந்த திரைப்படம் முத்துராமன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலை தான் இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி. இதுவும் ஒரு கவிதை தான். இதை நான் உங்களுக்கு இசையோடு கூறிவிடுகிறேன். கவனமாக கேளுங்கள். ஹோ கல்லானவன் ஹோவாகிதே கண்ணே உன்னை எண்ணி புரிகிறதா? கல்லானவன் பூவாகினேன் கண்ணே உன்னை எண்ணி என்ற ஒரு வரி. மிகவும் இனிமையான ஒரு பாடல் தான். எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரு வரி தான். எப்பொழுதும் நாம் திரை புதிராக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கட்டும் என்று இந்த கேள்வி. கல்லானவன் பூவாகினேன் கண்ணே என்று வரக்கூடிய அந்த பாடல் சரணத்தில் வரும் அந்த பாடல் என்ன? பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் காட்சி நிலை வரும் கீதம் திரைப்பட பாடலை.

இளநீர்ஜி கேட்ட அந்த பாடல் காற்றிலே வரும் கீதம் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். இப்பொழுது நமது தூத்துக்குடியிலிருந்து செல்வி அவர்கள், கோயில்பட்டி செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி நமது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். நான் கேட்ட கேள்வி, ஒரு பாடல் வரிகளை கூறி அந்த பாடல் எந்த பாடத்தில் இடம்பெற்றது என்று கேட்டிருப்பேன். ஒரு பாடல் வரிகளுக்கு நமது ராகத்தோடு கூறும் பொழுது எவ்வளவு விரைவாக பதில் வருகிறது பாருங்கள். உடனடியாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சோழச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்களும், கோவை காயத்ரி அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரி விஜயகுமார் ஆகியவர்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பான முறையில் அந்த பாடல் பட்டாக்கட்டி பைரவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என்ற பாடல் தான். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில் அருமையான முறையில் பாடல்கள், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வந்த பாடல்கள், இந்த காற்றியலே வரும் கீதம் திரைப்படம் மிக சிறப்பாக இருக்கும். சற்று டிகிட் படம் என்று கூறலாம். ஒரு ஆவி என்று கூறக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். கவிதா அவர்கள் முத்துராமனோடு இணைந்து நடித்திருப்பார். சிறப்பான ஒரு திரைப்படம். முத்துராமன் அவர்கள் கடைசியாக 79-80 காலகட்டங்களில் நடித்த சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த காற்றியலே வரும் கீதம். இசைஞானி இளையராஜா தனது ஆரம்ப காலம், அதாவது 76 துவங்கியதிலேயே அவர் உச்சத்தில் இருந்தவர் தான். குறிப்பாக 76 முதல் அவரின் பாடக ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் இன்ற அளவிலும், இப்பொழுது நாம் கேட்ட பாடலை கேட்டு ஏறக்குறைய 48 வருடங்கள் ஆகிவிட்டது என்றால் நம்மால் நம்ப முடியுமா? அவ்வளவு தூரத்துக்கு இந்த பாடல்கள் நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நிறைந்திருக்கும் புதிய ஒரு பாடலாக இருக்கிறது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பு நமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜய் ஹரிஷ்குமார் அவர்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள் மற்றும் கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வி சகோதரி அவர்கள், கோவை காயத்ரி சகோதரி அவர்கள் மற்றும் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், என் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஆரணியைச் சேர்ந்த படைவீடு பிரியா வீரமணி அவர்கள் சகோதரர் அவர்கள் மற்றும் திரு பாலசுந்தரம் புதுச்சூர் பகுதியிலிருந்து

பாலசுந்தரம் அவர்கள் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரையும் வரவேற்கலாம். மற்றும் ஆரணியைச் சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். நமது நிகழ்ச்சியின் தொகுப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நிலைய இயக்குனர் கீதனேசன் சார் அவர்கள் ஆகியோர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேயர்களின் பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவு செய்து அவர்கள் மன்னிக்கவும். நிச்சயமாக அடுத்த பாடலின் பொழுது விடுபட்ட நேயர்களின் பெயர்கள் சொல்லப்படும். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டாக்கட்டி பைரவன் திரைப்படம். இந்த திரைப்படம் சிவாஜி கணேசன், ஜெய் கணேஷ், ஸ்ரீதேவி ஆகியோர்கள் சிறப்பான முறையில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் நாம் இப்போது கேட்க போகிறோம். இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தோடு இணைந்து நடிப்பவர் ஜேசுதா, நமக்கே தெரியும். கேள்வி, இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் தாயாக நடித்த நடிகை யார்? சிவாஜி கணேசன் அவர்களோடு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்த ஒரு நடிகை தான் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அன்னையாக நடித்திருப்பார். அந்த நடிகையின் பெயர் என்ன? பட்டாக்கட்டி பைரவன் திரைப்படத்தில் நடிகர் திலகத்தின் தாயாக நடிப்பவர் யார்? விடையை தெரிவிங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம் பட்டாக்கட்டி பைரவன் திரைப்பட பாடல்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்தின் தாயாக நடித்தவர் யார் என்று. இதற்கு சரியான விலையை கோவையைச் சேர்ந்த காயத்ரி சகோதரி அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழசிரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி மற்றும் விஜி சகோதரி ஆகியவர்கள் சரியான விலை அளித்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் எங்கு இவரை காணவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு இவரிடம் இருந்த பதில்கள் வரும். இப்பொழுது அவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அந்த திரைப்படத்தில் சௌகர் ஜானகி அவர்களின் கதாபாத்திரத்தின் பெயரை கூட அவர் கூறியிருக்கிறார், மாலதி என்ற கதாபாத்திரம் என்று. அழகர் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்ளலாம். அதற்கு முன்பதாக சபரி வானொலியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனி ஞாயிற்களில் இரவு 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை விரும்பி கேட்கலாம். சிறப்பான பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். எந்த விதமான பாடல்களை நீங்கள் கேட்டாலும் நமது சபரி வானொலி உங்களுக்காக வழங்குகிறது. இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8270330491 8270330491. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடல்களை கேட்கலாம். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடலுக்கான கேள்வியும் இப்பொழுது ஒளிபரப்பாக உள்ள படம் அன்னப்பறவை திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடிய ஒரு இனிமையான பாடல். இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ஒரு சில படங்களுக்கு தான் இசையமைத்திருக்கிறார். அவரின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம் அன்னப்பறவை திரைப்பட பாடலை.

பாடலின் துவக்கத்தில் சற்று தாமதம் அடைந்திருக்கிறது, அதற்காக உங்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் இந்த பாடல், அதாவது இந்த இப்பொழுது நீங்கள் கேட்ட திரைப்பட பாடல் அன்னப்பறவை திரைப்படம், இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். சரியான விடை ஆர். ராமானுஜன் என்பவர் தான். சரியான விடையை தென்காசி மாவட்டம் சூலச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி அவர்களும் சகோதரி அவர்களும், கோவை காயத்ரி சகோதரி அவர்களும், மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்களும் சரியான விடையை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும். 1975 காலகட்டத்துக்கு பின் வெளியான இந்த திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றளவிலும் நம் மனதில் இன்று நிலைத்திருக்கும் பாடல்கள். இப்பொழுது எல்லாம் திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்கள் நம்மால் சில மாதங்கள் மட்டுமே நினைவில் நிற்கிறது. ஆனால் அப்பொழுது வெளியான பாடங்கள் பாடல்களும் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இன்று ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் வட்டி தொட்டி எல்லாம் முழங்கப்பட்ட ஒரு பாடல். நமக்கு இன்னும் அந்த பாடல்களின் மீது ஒரு அலுப்பு ஏற்படவில்லை, ஒரு சலிப்பு ஏற்படவில்லை. இத்தகைய பாடல்கள் நிச்சயமாக சாகா வரம் கொண்ட ஒரு பாடல். இந்த பாடல்களை இசையமைத்த இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், பாடகர்கள் இன்று பலர் இன்று நம்மோடு இல்லாமல் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்த பாடல்கள் மூலமாக அவர்கள் எல்லோருமே நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் கவிஞர் பஞ்ச வருணாச்சலம் அவர்களும் அப்படியாகப்பட்ட ஒருவர் தான். அவர் நமக்கு கொடுத்த படங்கள் ஏராளம், மிக சிறப்பு படங்களைப் போலவே அவர் பாடல்களுக்கு கவி வரிகளும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களின் எழுத்தும் மிக சிறப்பு. கவிஞர் சர் கண்ணதாசன் அவர்களின் உறவினர் தான் திரு பஞ்ச வருணாச்சலம் அவர்கள். ஆகையினால் நிச்சயமாக கவியரசரிடம் இருக்கும் அந்த திறமை பஞ்ச வருணாச்சலம் அவர்களிடம் இல்லாமல் போகுமா? சிறப்பான முறையில் அவர்கள் ஒவ்வொரு பாடல்களும் மிக இனிமையான பாடல்கள். இப்பொழுது நாம் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூந்தளிர். இந்த திரைப்படத்தில் எஸ் பி பாலசுமணியன் பாடிய பாடல். அதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி. முன்பு போல சில கவி வரிகள். இரும்பாக நினைத்தேனே, கரும்பாக இனித்தாயே, என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே, காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா. இந்த வரியை கேட்டவுடன் உங்களுக்கே தெரியும் இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது என்று. இரும்பாக நினைத்தேனே, கரும்பாக இனித்தாயே, என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே, காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா. இந்த வரிகள் தருணத்தில் இடம்பெற்ற இந்த வரிகள் இடம்பெற்ற பாடல் என்ன? பதிவிடுங்கள் நீர்களே. இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் பூந்தளிர் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடின வா பொன்மையிலே என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியன் சிவகுமாருக்கு பாடும் பாடல்கள் மிகவும் இனிமையாக இருக்கும். அதில் இந்த பாடல் சிவகுமாரி அவர்களே கண்முன் நமக்கு தோன்றும். அந்த வகையில் சிவகுமாருக்கு பொருத்தமான முறையில் இந்த பாடலில் எஸ்பிபி அவர்கள் இனிமையாக பாடியிருப்பார். நாம் இந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் பூங்கலீர் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுமணியன் அவர்கள் பாடிய பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றிலே வரும் கீதம். இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலிகளில் ஒன்றான சபரி இணையதள பண்பலையிலிருந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களோடு உங்களை சந்தித்து நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த பாடலின் பொழுது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சில வரிகளை சரணத்தில் கூறி சொல்லி அது என்ன பாடல் என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுமணியன் பாடிய என் வாழ்விலே வரும் அன்பேவா என்ற பாடல். இந்த சரியான விடையை கோவையைச் சேர்ந்த காயத்ரி சகோதரி அவர்களும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்களும் சரியான முறையில் விடையளித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள் சித்தாத்தூரைச் சேர்ந்த திருஞானம் சகோதரர். அவரையும் வணங்கி வாழ்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளலாம். அதற்கு முன்பதாக ஒரு நினைவூட்டல். நமது சபரி வானொலியில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு 7 மணிக்கு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா என்ற ஒரு நிகழ்ச்சி நமக்கு பாடுவதற்கு களம் அமைத்துக் கொடுக்கிறது நமது சபரி வானொலி. நீங்களும் உங்கள் தொலைபேசியிலிருந்து 7598538773 அதாவது 7598538773 என்ற எண்ணுக்கு அழைத்து சிறப்பான முறையில் நீங்கள் உங்கள் பாடுவதற்காக உங்களுக்கு சபரி வானொலி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தி நடத்துவதற்காக நமது நிலைய அறிவிப்பாளர் நமது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இதே ராகத்துக்கும் பாடல்களை அனுப்புங்கள். இதே ராகத்தை வளமையாக வழங்கும் நமது ராமாவரம் மனிஷா சகோதரி தற்பொழுது உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பதால் ஓய்வு இருப்பதனால் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களால் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் பாடல்களை தொடர்ந்து அனுப்புங்கள். உங்களுக்காக வழங்க நமது சபரி வானொலி தயாராக உள்ளது. இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் சென்ற பாடலில் நான் கேட்கப்பட்ட கேள்விக்கான பாடல் தான் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த படம் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். ரஜினிகாந்த் மிக அற்புதமாக நடித்திருப்பார். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பாம்பை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சீன் இந்த திரைப்படத்தில் மிகவும் பிரபலம். பாம்பை பார்த்து நாம் பாம்பை பார்த்தாலே நிச்சயமாக ரஜினிகாந்த் பாம்பை பார்த்து இந்த திரைப்படத்தில் பயப்படும் அந்த நகைச்சுவை கலந்த சீன் நம் கண் முன்னே வந்து நிற்கும். அந்த அளவில் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். உழைப்பின் அருமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு திரைப்படம். என் பெயரை கூறாமல் உழைத்து காசு சம்பாதி என்று தந்தை அனுப்புவதும் ரஜினிகாந்த் ஒரு கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறுகிறார் என்பதை எல்லாம் காட்டியிருப்பார்கள். சிறப்பான ஒரு திரைப்படம். சுலோச்சனா மாதவி ஆகியோர்கள் ரஜினிகாந்தோடு இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். சிறந்த ஒரு படம். அந்த படத்தில் இருந்துதான் பாடகர் எஸ் பி பி அவர்கள் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி. நாம் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம், ரஜினிகாந்த் இந்த தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தது போல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் சகோதரர்களாக விஜய் மகேந்திரன் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் நடிகை சுமலதா மற்றும் ரத்தி ஆகியோர்கள் ரஜினிகாந்தோடு இணைந்து நடித்திருப்பார்கள். ரஜினிகாந்த் ரத்தி இணைந்து நடித்திருக்கும் சில திரைப்படங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தில் சுமலதா ரத்தி ஆகியோர்கள் ரஜினிகாந்தோடு இணைந்து நடித்திருப்பார். ஜெய்சங்கர் அவர்கள் முதல் முறையாக தமிழ் திரையுலகில் வில்லனாக அறிமுகமான திரைப்படம் இது. அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே. ஜெய்சங்கர் அவர்கள் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமான திரைப்படம். ரஜினிகாந்த் சுமலதா ரத்தி நடித்த அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தை பாடலை.

எத்தனை இனிமையான பாடல், சிறப்பான ஒரு பாடல். தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தில் எஸ்பிபி சார் பாடிய ஒரு அருமையான பாடலை இப்போ நம்ம கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்பு உங்களிடம் நான் கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்வி, அதாவது தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படம், இந்த பாடலுக்கு முன்பு உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஜெய்சங்கர் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமான திரைப்படம் எது என்று கேட்டிருந்தேன். சரியான விடையை மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்களும், கோவை காயத்ரி சகோதரி அவர்களும் சிறப்பாக அளித்திருக்கிறார்கள். முரட்டுக்காலை என்பதுதான் சரியான விடை. இந்த முரட்டுக்காலை திரைப்படத்தில் தான் முதல் முறையாக ரஜினிகாந்தத்துக்கு வில்லனாக ஜெய்சங்கர் நடித்திருப்பார். முதலில் ஜெய்சங்கர் இந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்ததாகவும், பின்பு டைரக்டர் எஸ் பி முத்துராமன் அவர்களின் வற்புறுத்தினால் மீண்டும் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்ததாக கூறப்படும். தொடர்ந்து அவர் ஏராளமான படங்களில் குணசக்கர பாத்திரத்திலும் வில்லனாகவும் நடித்திருந்தார். சிறப்பான ஒரு திரைப்படம். மதுரையில் பாரம்பரியமாக கொண்டு நடக்கும் ஜல்லிக்கட்டை இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக காட்டியிருப்பார்கள். மாடுபிடி வீரராகத்தான் ரஜினிகாந்த் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் இருந்துதான் இப்பொழுது அடுத்ததாக ஒரு பாடல். அதற்கு முன்பதாக நமது நிலைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்க வேண்டாமா? முதலில் நாம் பெண் நேயர்களுக்கு பரிசுகளை வழங்கலாம். ஏனென்றால் பெண்கள் தான் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயரத்குமார் அவர்கள், அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்கள், கோயம்பேட்டையைச் சேர்ந்த செல்வி சகோதரி அவர்கள், கோவை காயத்ரி சகோதரி அவர்கள் ஆகியோர்களுக்கு, மற்றும் தனிப்பக்கத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகிய சகோதரிகளுக்கும் இணைந்து ஒரு பாடல் பரிசு பாடலாக முரட்டுக்காலை திரைப்படத்தின் சைலஜா பாடிய பாடல். அடுத்து நமது சவரி வானொலியின் நேயர்களுக்கான அடுத்த பரிசு பாடல் உண்டு. இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சைலஜா பாடிய முரட்டுக்காலை திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நான் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நாம் அடுத்த பாடலுக்கான கேள்வி கேட்க வேண்டும். திரைப்பட நடிகை மீனா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்திருப்பது நமக்கு தெரியும். மீனா அவர்கள் ரஜினிகாந்தின் மகளாக நடித்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களே, மீனா குழந்தையாக நடித்த திரைப்படம் ரஜினிகாந்தோடு இணைந்து நடித்த திரைப்படத்தை கேட்கவில்லை. மீனா ரஜினிகாந்தின் மகளாக நடித்த அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களே, இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

சில நேர்களை கேட்ட அந்த அழகான பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்தில் சைலஜா அவர்கள் பாடிய பாடல், சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மீனா அவர்கள் ரஜினிகாந்தின் மகளாக நடித்த திரைப்படம் எது என்று கேட்டிருந்தேன். சரியான விடை எங்கேயோ கேட்ட குரல் என்ற திரைப்படமாகும். இதற்கான சரியான விடையை அளித்த நமது நேர்கள் மதுரை மாட்டுத்தாவணி அழகரன் அவர்கள், தென்காசி மாவட்டம் சோழச்சியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்கள், கோவை காயத்ரி மற்றும் சகோதரி அவர்கள், மற்றும் தென்காசியைச் சேர்ந்த விஜயஸ்குமார் ஆகியவர்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கணபதியில் இருந்து சந்திரமோகன் சகோதரர் அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலும் மீனா குழந்தையாக நடித்திருக்கிறார். ஆனால் ரஜினிகாந்தின் மகளாக எங்கேயோ கேட்டுக் குரல் திரைப்படத்தில் மீனா அவர்கள் நடித்திருந்தார். தொடர்ந்து ரஜினிகாந்தோடு இணையாக மூன்று திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முன்பதாக பெருசு பாடல் வழங்க வேண்டும். மதுரையைச் சேர்ந்த மாட்டுத்தாவணி அழகரன் அவர்களுக்கும், மற்றும் ஆரணி பிரகாஷ், நாகர்கோவில் மகேஷ், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரணியைச் சேர்ந்த திரு பிரியா வீரமணி அவர்கள், சரியாக அவரின் ஊரை நான் உச்சரிக்கவில்லை என்று நினைக்கிறேன், அவருக்கும் அவர், மற்றும் பாலசுந்தரம் முடிச்சூரை சேர்ந்த பாலசுந்தரம் அவர்கள், மற்றும் சித்தாத்தூரை சேர்ந்த திருஞானம் அவர்கள், இவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது அடுத்த ஒரு பாடல் கணபதியைச் சேர்ந்த சந்திரமோகன் சகோதரர் ஆகியோர்களுக்கு ஒரு பரிசு பாடல் வழங்கப்பட உள்ளது. இதுவும் எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் மகேஷ வாசுதேவன் அவர்களால் பாடப்பட்ட ஒரு பாடல் தான். புதிய நேயர்கள் இப்பொழுது நமது சபரி வானொலியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களின் பெயர்களை உச்சரிக்கும் பொழுது சற்று நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது, மன்னிக்கவும். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் அவர்களின் பெயர்கள் நிச்சயமாக மிக தெளிவான முறையில் உச்சரிக்கப்படும். திரு பாலசுந்தரம் அவர்கள், திரு பிரியா வீரமணி அவர்கள், திரு திருஞானம் அவர்கள் ஆகியோர்கள் நமது வானொலியில் புதிதாக காட்சியினை வரும் வீதத்தில் இணைந்திருக்கும் புதிய இணையர்கள், மற்றும் நமது கணபதி சந்திரமோகன் சகோதரர், ஏற்கனவே நமது சபரி வானொலியின் முதன்மை நேயர்கள் தான் அவர், மற்றும் நமது மாற்றுத்தாவணி அழகரன் அவர்கள், ஆரணி பிரகாஷ், நாகர்கோவில் மகேஷ் ஆகியோர்களுக்கும், தனிப்பக்கத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் அண்ணா அவர்களுக்கும் ஒரு பரிசு பாடலாக எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் மகேஷ வாசுதேவன் பாடிய பாடலை இப்பொழுது கேட்க போகிறோம். அதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி. நடிகை மீனா அவர்கள் ரஜினிகாந்தின் மகளாக எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தில் குழந்தையாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் மீனா நடித்திருக்கிறார். நான் கேட்க இருக்கும் கேள்வி, ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படத்தில் மீனா குழந்தைகளுக்கு தாயாக நடித்திருக்கிறார், அதாவது குழந்தையாக ரஜினிகாந்த் படத்தில் நடித்த மீனா அவருக்கு இணையாக ஜோடியாக நடித்தது நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் நடித்து வந்த ஒரு திரைப்படத்தில் குழந்தைகளுக்கு தாயாக மீனா நடித்திருக்கிறார், அன்னையாக தாயாக நடித்திருக்கிறார் குழந்தைக்கு. அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு மீனா ஜோடி அல்ல, ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மீனா நடிக்கவில்லை, ஆனால் குழந்தைகளுக்கு தாயாக ரஜினிகாந்தின் படத்தில் மீனா நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. மீனா ரஜினிகாந்தின் திரைப்படங்களில் குழந்தையாகவும் நடித்து, கதாநாயகியாகவும் நடித்து, பின்பு குழந்தைக்கு தாயாகவும் நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறது எங்கேயோ கேட்டுக்கொள்ளும் திரைப்பட பாடலை.

சின்ன நேர்களே, கேட்ட அந்த அழகான பாடல் எங்கேயோ கேட்டுக்கொள் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். இப்பொழுது நம் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பான முறையில் பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது நிகழ்ச்சியைச் சேர்ந்தவர்கள். நான் முதலில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், ஆனால் அந்த கேள்வி சரியாக புரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல, எனது தொலைபேசி தான். எனது தொலைபேசி சற்று சிறப்பான டவரில் இல்லை, அதன் காரணமாக உங்களுக்கு சரியாக புரிந்திருக்காது. ஆகையினால் இப்பொழுது அந்த கேள்வியை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தில் குழந்தையாகவும் பின்பு அவருக்கு மகளாகவும் பின்பு அவருக்கு இணையாகவும் நடித்த மீனா அவர்கள் ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படத்தில் அவருக்கு ஜோடி அல்ல, வசுபதி என்பவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தில் அவர் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் நடித்திருப்பார், இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவும் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தின் பெயரைத்தான் கேட்டிருந்தேன். மீனாவுக்கு அந்த படத்தில் பசுபதி என்பவர் ஜோடியாக நடித்திருப்பார். ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படம். கிருஷ்ணரின் கதையை கேட்டால் இந்த படம் நிச்சயமாக நமக்கு நினைவு வரும். அப்படி ஒரு திரைப்படம். திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் திரு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இயற்றிய பாடல்களைத்தான் கேட்டோம். எல்லா பாடல்களும் மிக பிரபலம். எனது நிகழ்ச்சியில் சாதாரணமாக பாடல்கள் சற்று யாருக்கும் தெரியாத அளவில் கொஞ்சம் அரிதான பாடல்களாக இருக்கும். ஆனால் இன்று திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல்களை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால் அவர்களின் பாடல்களை உங்களுக்காக நிகழ்ச்சியில் வழங்கினேன். நமது சபரி வானொலியில் பல புதிய உறவுகள் வந்திருக்கிறார்கள். சபரி வானொலி மிக சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், சாமானிய ஒரு நேயரை கூட அறிவிப்பாளராக ஆக்கி அழகு பார்ப்பது நமது சபரி வானொலி தான். இணையதள வானொலிகள் எதிலும் இல்லாத அளவில் சாமானிய மக்களையும் அறிவிப்பாளராக ஆக்கி அழகு பார்க்கும் நமது சபரி வானொலியில் பல நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகிறோம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து உங்களின் ஆதரவு வேண்டும். இப்பொழுது கேள்விக்கான விடை வரும். அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் புதிதாக இணைந்த சித்தாத்துறை சேர்ந்த திருஞானம் அவர்களின் பாடல் ஒன்றை ஒளிபரப்பலாம். முத்து திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். இந்த திரைப்படத்தில் கூட மீனாதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல் பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் இது என்று நினைக்க வேண்டாம், அது முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த பாடலை கேட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கேள்விக்கு விலை வந்த பின் பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, கேட்ட அந்த பாடல் சித்தாத்துறை சேர்ந்த திருஞானம் அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடல், நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்தது. இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மீனா அவர்கள் பசுபதியோடு இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி, அது சரியான விடை குசேலன் என்ற திரைப்படம். சரியான விடை அளித்திருப்பார்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிற்சிறை விஜயகுமார் அவர்களும், கணபதி சந்திரமோகன் சகோதரர் அவர்களும், மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி ஆகியோர்களும். அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சி இன்று இதோடு நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து முதலிலிருந்து வாய்ப்பு அளித்த நமது நிலைய அறிவிப்பாளர் கீதநேசன் சார் அவர்கள் முதல் எனக்கு உறுதுணையாக இருந்து நிகழ்ச்சியில் பாடல்களையும் எடுத்து வழங்கி எனக்கு உறுதுணையாக இருந்த கீதநேசன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமது நிலைய அறிவிப்பாளர்களான ராமாவரம் மனுஷா சகோதரி மற்றும் திரு தென்காசி மாவட்டம் சோழச்சியைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி ஆகியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பதிவிட்டுக் கொண்டிருந்த தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி, கோயில்பேட்டையைச் சேர்ந்த செல்வி சகோதரி, கோவை காயத்ரி சகோதரி, மற்றும் கோவை தனிப்பக்கத்தில் கேட்டுக் கொண்டிருந்த கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகிய சகோதரிகளுக்கும், மற்றும் தனிப்பக்கத்தில் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த கும்பகோணம் கணபதி நகர் மனோகரண்ணா அவருக்கும், மற்றும் நமது பதிவுகளை உடனுக்குடன் கேள்விக்கு பதிலை உடனுக்குடன் அளித்த மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்களுக்கும், நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கும், ஆரணி பிரகாஷ் அவர்களுக்கும், ஆரணியைச் சேர்ந்த நமது பிரியா வீரமணி என்ற புதிய நேயர் அவருக்கும், திரு முடிச்சு பாலசுந்தரம் அவர்களுக்கும், திருஞானம் அவர்கள் அவர்களுக்கும், மற்றும் நமது தென்காசியைச் சேர்ந்த வெல்டிங் மாரி அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலரின் ஊர்கள் இப்போது புதிய நேர்களாக வந்திருப்பதால் அடுத்த காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சி வழங்கும் பொழுது தெளிவாக உங்களின் ஊர் அறிவிக்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்து பாடல்களை கேட்டு பதிவிட்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் இருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நமது சபரி பாடலை நிகழ்ச்சிக்கான பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சி, மற்றும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா நிகழ்ச்சி, காலை நேரங்களில் 10 மணிக்கு வழங்கப்படும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கேட்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, மற்றும் பிற்பகலில் ஒளிபரப்பாகும் இணையராகம் ஆகிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்புங்கள் நேர்களே. உங்களின் பிரதிகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களின் பாடல்களும் உங்களின் பங்கும் நமது சபரி வானொலியை மேலும் மேலும் சிறப்பான ஒரு வானொலியாக உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆகையினால் தொடர்ந்து உங்களின் ஆதரவுகளை கேட்டு நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:03. சபரி வானொலி வளர்ச்சி வளம் வர இருக்கிறது. இதே ராகம் நிகழ்ச்சி திருச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில்தான் பாடல்களை கேட்டு தங்கள் சபரி வானொலி வழங்கும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வளம் வர இருக்கிறது. நேயர்களையும் பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களே. இதோ விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு மச்சான பாத்தீங்களா என்ற திரைப்படத்திலிருந்து எங்கம்மா மகராசி இதோ

மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே, பாடலுக்கிடையே சிறு தடங்கள் ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக மச்சான பார்த்தீங்களா திரைப்படத்திலிருந்து எங்கம்மா மகராசி, இதோ கேட்டு மகிழ்வோம்.

ஆடி மாதம் 4 ஞாயிறு இன்று அம்மனுக்கு அனைவரும் பொங்கலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அருமையான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புரட்டும் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்காக. வணக்கம். சீனிவாசன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். சபரி வானொலி சொந்தங்கள், அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்துடன் மாலை வணக்கத்துடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. சீனிவாசன் ஐயா அவர்கள் அவர்களை சபரி வானொலி வருக வருக என இருகரம் குப்பி அன்புடன் வரவேற்கிறது. மற்ற மகிழ்ச்சி ஐயா எங்கள் வானொலியில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார். நன்றி ஐயா, வணக்கம், வாருங்கள். சீனிவாசன் ஐயா அவர்களும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றிகள் ஐயா. சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சியில் துவக்க பாடல் அசத்தல், எங்கம்மா மகராசி பாடல் அட்டகாசம் என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தென்மொழி முருகன் அவர்கள் எங்கே பாடல் வரவில்லையே, இது வந்துவிட்டது. ரகுபதி ஐயார்கள் பாடலை கேட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். குழந்தையாக மாறி, யார் ஐயா இந்த குழந்தை, நான் நான் நமிதா என்று நடனமாடிக்கொண்டிருக்கிறது. என்னை கேட்டால் நீங்கள் பதிவிட்டு விட்டு என்னை கேட்கிறீர்களே ஐயா, யார் ஐயா இது என்று உங்களுக்குத்தானே தெரியும். மகனா மகளா எனக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கள் அம்மா மகராசியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கண்டுகளித்தும் வணங்குகிறோம், மகிழ்ச்சி. கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயாருள், வாங்க தம்பி சக்கரை தேவன் எங்கே இந்த பக்கம் காத்தடிக்குது என்று சீனிவாசன் ஐயா அவர்களை அழைக்கிறார்கள். வாங்க, வாருங்கள், வாருங்கள் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், பழமையான பாடல் என்றும் இனிமே பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் மகராசி எங்கம்மா சூலாயுதத்துடன் கிளம்பிவிட்டார்கள். யாரை தாக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ரகுபதி ஐயா அவர்கள் பதிவு அது. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, அற்புதம் என்றும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயார்கள் அம்மனை அட்டகாசமாக நவதானியங்களுடன் சிறப்பான ஒரு காட்சி மெய் சிலிர்க்க வைக்கிறது ஐயா. சிறப்பு நெற்கதிர்கள் பழவகைகள் அழகாக இருக்கிறது ஐயா, அம்மன் வணங்குகிறோம். சிறப்பு எங்கள் வீட்டில் சாமி வந்துவிட்டது, அதனால் கவிதை போட முடியவில்லை, அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றி. விஜயரசுமார் அவர்கள் புது சொந்தங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் என்று வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் வருகை தந்ததற்கு நன்றி அக்கா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாடலை கேட்டு வாழ்த்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவர்களுடைய தேர்வில் நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்திருக்கிறார். இது அவர் எப்படி பாடுகிறார் என்று கேட்போம்.

துள்ளலான பாடல், உற்சாகமான பாடல், ஒரு டூயட் பாடல் கேட்டு மகிழ்ந்தோமே சொந்தங்களே. நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலி சென்றது. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் கரு ரகுபதி ஐயாரில், ஐயா இன்னும் நாங்கள் டூயட் பாடவே இல்லை, அம்மன் அருள் வேண்டும், நிச்சயம் அம்மன் அருள் கிடைக்கும் ஐயா, ஏன் இன்னும் பாடவில்லை என்றுதான் எனக்கு தெரியவில்லை, சந்தேகமாகவே இருக்கிறது, டூயட் பாடாமலேவா வேண்டாம் என்று நினைக்கிறேன், டூயட் பாடாமலேயா, நீங்களே புரிந்து கொள்வீர்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள், நிறமாறாத பூக்கள் படப்பாடலா, அழகு சிறப்பு, முதல் முதலாக பாடல் கேட்டு மகிழ்கிறேன் என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயா அவர்கள், இதோ என் பைங்கிளி, ஆஹா இதனுடனாவது டூயட் பாடினீர்கள் ஐயா, கடைசியில் நமக்கு இதுதான் மிஞ்சும் போல் இருக்கிறது ஐயா, என்ன செய்வது, அம்மன் அருள் இப்படி தான் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது. விஜயரசுமார் அவர்கள், ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாட வேண்டும், இப்போதே பாடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாட வேண்டும் என்று சிரித்த வண்ணம் இருக்கிறார்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள், அடடா ஆஹா அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்தும், எஸ் ஜானி அவர்களை கண்முன் கொண்டு வந்தும் அருமையான பாடல், நல்ல இசைத்தரத்துடன், ஒலி இசைத்தரத்துடன் பாடல் ஒலிக்கிறது ஐயா, நன்றி நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கும். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், ஜீனத்தின் கனவில் வந்தால், அது யார் ஐயா, ஜீனத்தம்மன் யார் ஐயா இது, பாடல் அருமை அருமை அருமை என்று, என்னை கேட்டால் எனக்கு என்னையா தெரியும், உங்களுக்குத்தான் தெரியும். விஜயரசுகுமார் அவர்கள் சிரித்துக்கொண்டே இருக்கிறார் மகிழ்ச்சியுடன், நன்றி. ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், முள்ளில்லாத ரோஜாவை முள்ளிருக்கும் வண்ணச்செடியில் பூக்கும் ரோஜாவைப் போல, முள்ளில்லாத ரோஜாவை முள்ளிருக்கும் வண்ணச்செடியில் பூக்கும் ரோஜாவைப் போல, முதன் முதலாக அவளை சிறைபிடித்து ஒரு வண்ண சிற்பத்திற்கு கவிதை எழுதினேன், முதன் முதலாக அவளை சிறைபிடித்து ஒரு வண்ண சிற்பத்திற்கு கவிதை எழுதினேன், முதல் முதலாக உன்னை காண எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் மனது சோர்வடையவில்லை, முதன் முதலாக உன்னை காண எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் மனது சோர்வடையவில்லை, ஆனால் உன்னை கண்ட பிறகு உன் பார்வை என் மீது படாத போதுதான் என் மனம் உடைகிறது, ஆனால் உன்னை கண்ட பிறகு உன் பார்வை என் மீது படாத போதுதான் என் மனம் உடைகிறது, உன்னை முதன் முதலாக பார்க்கும்போது ஆசையின் உச்சம் என்னவென்று எனக்கு தெரியும் பெண்ணே, உன்னை முதன் முதலாக பார்க்கும்போது ஆசையின் உச்சம் என்னவென்று எனக்கு தெரியும் பெண்ணே, ஆஹா அருமையான பாடல் என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் அழகான பாடலுக்கு கவிதை எழுதியுள்ளார், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். முடிச்சூரிலிருந்து பாலசுந்தரம் ஐயா அவர்கள், இனிய மாலை வணக்கத்துடன் பாடல் பதிவிடலாமா ஐயா என்று கேட்டுள்ளார். ஐயா இது தனி ஒருவருக்கான பாடல் பதிவு நிகழ்ச்சி, ஒருவருடைய பதிவில் 12 பாடல், 13, 14 என்று அவர் நேரத்திற்கேற்றாற்போல் பாடல்கள் ஒலிக்கும். உங்களுக்கும் ஒரு 13-14 பாடல் ஒரு நாளில் வளம் வரும், நீங்கள் அனுப்பி வையுங்கள் ஐயா. அனுப்ப வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடலை அனுப்பி வைங்கள் ஐயா, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு, கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாருள், ஜீனத்தமன் என்பவர் புகழ்பெற்ற முன்னாள் இந்திய திரைப்பட நடிகை மற்றும் மாடலிங் ஆவார், மாடல் ஆவார். இவர் 1970s மற்றும் 1980s இந்திய திரையுலகில் முன்னணி நாயகியாக திகழ்ந்தவர். உங்கள் தகவலுக்கு நன்றி ஐயா, ஜீனத்தமன் யார் என்று தெரிந்து கொண்டேன், அப்பொழுது கூட எங்கள் கனவில் வரமாட்டார் ஐயா, எங்களுக்கு எப்படி இருப்பார் என்று தெரியாது, அதனால் எங்கள் கனவில் ஜீனத்தமன் வர இயலாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயார் நிருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய விருப்பத்தில் அதைவிட ரகசியம், எதைவிட ரகசியம் என்று தெரியவில்லை, அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து செங்கரும்பு தங்கக்கட்டி என்று கூறியிருக்கிறார், இது வருகிறது.

ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல் அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அழகான ஒரு பாடல் பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சொலைச்சேரி விஜய் அருஸ்மார் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், நன்றி, சூப்பர் என்றும். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், ஒலி அளவு குறைவாக உள்ளதையா செங்கரும்பு, ஆமையா செங்கரும்புக்கு மழை இல்லாத காரணத்தால் கொஞ்சம் சரியாக வளரவில்லை, இனி வளரும் என்று நினைக்கிறேன் ஐயா, பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள், நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், சார்ஜ் இல்லை ஐயா, கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறோம், 15 பாயிண்ட் தான் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள் ஐயா, அவசரத்திற்கு தேவைப்படும், பார்த்து கொள்ளுங்கள். தாரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், செங்கரும்பு தங்கக்கட்டியை பார்க்க வருமானம் தேடி விமானம் ஏறினேன். ஆஹா, செங்கரும்பு தங்கக்கட்டியை பார்க்க வருமானம் தேடி விமானம் ஏறினேன். ஒவ்வொரு நாளும் அலைமோதும் அவளின் நினைவு எனக்குள் கனவாகும். ஒவ்வொரு நாளும் அலைமோதும் அவளின் நினைவு எனக்குள் கனவாகும். மேகம் மறைத்து நிலவென முகமாகும், மேகம் மறைத்து நிலவென முகமாகும். அவளின் எண்ணங்களை நினைத்தால் தினம் தினம் இடம் மாற முடியாமல் மனமே தடுமாறுகிறது. அவளின் எண்ணங்களை நினைத்தால் தினம் தினம் இடம் மாற முடியாமல் மனமே தடுமாறுகிறது. அந்த தங்கக்கட்டியை எப்போது பார்ப்பேன் என்று உள்ளம் உருகி போகிறது. அந்த தங்கக்கட்டியை எப்போது பார்ப்பேன் என்று உள்ளம் உருகி போகிறது. ஆனால் அவளோ இவன் கண்ணில் படக்கூடாது என்று நினைக்கிறாளே. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன் பாடல் சிறப்பு என்று பாராட்டினார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், சிறப்பு ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், விரைவில் 100 வர வாழ்த்துகிறோம், வெளியே சென்றால் 100 வராது ஐயா, 0 தான் வரும், அதனால் வீட்டுக்குள்ளிருந்து 100 கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்திற்காக ஒத்தக்கல்லு மூக்குத்தி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், மூக்குத்தி தொங்கலிலே இதோ.

பக்கத்துல செவப்பு கல்லு பாக்கும் போது இழுக்குதடி.

தொழிலான பாடல், உற்சாகமான பாடல் என்று கேட்டு ரசித்தோம் நேர்சந்தங்களே. முக்குத்தி தொங்கலிலே என்று ஒத்தக்கல் முக்குத்தி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான ஒரு பாடல். பகுதியின் பக்கத்திலிருந்து சொலைச்சர் விஜயகுமார் அவர்கள் முக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சைக்கல் பாடல் சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் அழகான இனிமையான கிராமத்து பாடல் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, மனதை தொட்ட பாடல் சூப்பர் என்றும், நல்ல இசைத்தரமான பாடல்கள், துள்ளலான பாடல்கள். தேர்வு செய்த சகோதரர் சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:41. இந்த நிமிடத்தில் அழகான ஒரு பாடல், சின்ன சின்ன வீடு கட்டி என்ற திரைப்படத்திலிருந்து நாக்கில் மூக்கில் இதோ வருகிறது. பெண்கள் நாக்கில் மூக்கில் ஏதேனும் போட்டிருந்தால் என்னுடைய விலாசம் சொல்கிறேன், 112 காமராஜர் வீதி, சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த எண்ணுக்கு அனுப்பி வைத்தால் கொஞ்சம் பிழைத்து கொள்வேன். நாக்கில் மூக்கில் அதனால் சளி வருவதெல்லாம் அனுப்பி வைக்காதீர்கள்.

0: தோட்டம் துறவு மாடி மன ஏதும் வேண்டா எனக்கு, சொந்தம் கொள்ள நீ இருந்தா சொர்க்கம் வேறு எதுக்கு.
1: நாக்கில மூக்கில நத்து புல்லாக்கில பேச்சு பாராக்கில தாவாரத்தில சிவரோரத்தில சிங்காரத்தில
0: தள தளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ள

0: அழகான ஒரு கலக்கலான பாடல், துளலான பாடல் ஒலித்தென்றது. சின்ன சின்ன வீடு கட்டி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தம். மூக்குத்தி தொங்கலிலே சென்ற பாடலுக்கு படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் ஒரு அழகான கவிதையை தந்துள்ளார்கள். அந்த பச்சைக்கல் மூக்குத்தி கண்டு அந்த அழகை ரசிக்கணுமே, அந்த பச்சைக்கல் மூக்குத்தி கண்டு அந்த அழகை ரசிக்கணுமே, அழகு ததும்புகிறது அந்த தங்கத்தை சுற்றி சுற்றி அந்த அழகை ரசிக்கணுமே, அணையாத குத்து விளக்கை ஏற்றி, அணையாத குத்து விளக்கை ஏற்றி தமிழ் பெண்களை தேவதையாக்குதே ஆரவாரம் இல்லாமல் அவள் அணியும் மூக்குத்தி, தமிழ் பெண்களை தேவதையாக்குதே ஆரவாரம் இல்லாமல் அவள் அணியும் மூக்குத்தி. பெண்களுக்கு பொதுவாகவே பெண்கள் மூக்குத்தி அணிவதால் மூக்குத்தியின் கண் பார்வை பட்டு அவர்களுக்கு கண் குறைபாடு வருவதில்லை. ஆகா, பெண்கள் மூக்குத்தி அணிவதால் மூக்குத்தியின் கண் பார்வை பட்டு அவர்களுக்கு கண் குறைபாடு வருவதில்லை. அற்புதமான பாடல் என்று மூக்குத்தி தொங்கலிலே என்ற சென்ற பாடலுக்கு அழகாக ஒரு கவிதை தந்துள்ளார் வீரமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். ஒலித்த பாடலுக்கு சுழைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் அருமையான பாடல், தேங்க்யூ என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். விஜய் அரசுமார் அவர்கள் அழகான பாடல், அட்டகாசமான பாடல், தேர்வு அருமை என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் இந்த பாடலை கேட்டு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிறது, அருமையான பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் நண்பர் சரவணகுமார் ஐயா அவர்கள். அழகு ஐயா அழகு. உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடலை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மாங்கல்யம் தந்துநானே, மாங்கல்யம் தந்துநானே என்ற திரைப்படத்திலிருந்து நான் சொல்ல மாட்டேன் என்னவென்று எனக்கு தெரியாது. அந்த மாங்கல்யம் தந்துநானே மாமா ஜீவனை ஏத்துனா என்று அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கேளுங்கள்.
1: நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும்.

அழகான அருமையான ஒரு தத்துவ பாடல் ஒலிக்கின்றது. தேவா அவர்களின் குரல் என்று நினைக்கிறேன், எனக்கு அவ்வளவா தெரியாது, அவர் தான் என்று நினைக்கிறேன். மாங்கல்யம் தந்துனானே என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது. அழகான ஒரு பாடல் தேர்வு ஐயா, நீங்கள் அந்த நன்றிகள். பயிரின் பக்கத்தில் இணைந்து ரகுபதி ஐயாவில் இப்பெல்லாம் சென்ற பாடலுக்கான பதிவு, இப்பெல்லாம் யாரையா மூக்குத்தி போடுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். ஏனையா நிறைய சொந்தங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா ஏனோ தெரியவில்லை. ரகுபதி ஐயாவர்கள், ஐயா நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டுங்கள் எங்கள் ஐயா. நான் ஒன்றுமே சொல்லவில்லை ஐயா. மண்பானை என்ன விலை ஐயா? எனக்கு தெரியாது, நீங்கள் மண்பானை எடுத்தவர்களைத்தான் கேட்க வேண்டும். எப்படி பாடல் கேட்கிறேன் என்று கூறியதற்கு தங்க பொண்ணோட பொருளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சந்தோஷம் ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஐயா, சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு சில்வர் டம்ளர் கிடைக்குமா ஐயா? எடுத்தேன் ஐயா, அதை சங்கிலி போட்டு கட்டியிருந்தார்கள், அங்கேயே வைத்து விட்டு வந்து விட்டேன் ஐயா. மன்னிக்கவும் ஐயா, அடுத்த முறை போகும்போது நிச்சயமாக சில்வர் டம்ளரோடு வருகிறேன் ஐயா. படவேறு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், இந்த பாடலின் வரிகளை கவனித்தால் வாழ்க்கை என்னவென்று புரிகிறது, பாடல் சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி நன்றி, நிச்சயமாக உண்மைதான் ஐயா. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் என்று எல்லாத்தையும் நாட்டில் நடக்கிறத சொல்லிட்டாங்க ஐயா. ஆமாம், பாடல் அழகாக கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள். அழகான வரிகள் கொண்ட பாடல், நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர், சிறப்பு, மனதை தட்ட பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டியுள்ளார்கள். உங்களுக்கு நெஞ்ச நன்றிகள். கரூர் ரகுபதி ஐயாவில், தேனிசை தென்றல் தேவா குரலில் அருமையாக ஒலி சென்றது என்று தேவா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நன்றி ஐயா, நீங்கள் குரு அல்லவா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, பூ பூவாக பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ என்று சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே. ஆம், பூ பூத்த செடியே காணோம் என்ற பாடல், பூ பூவாக பூத்திருக்கு திரைப்படத்திலிருந்து சரவணகுமார் ஐயாரின் தேர்வில் அடுத்த பாடலாக.

சுகமான சோகப்பாடல் ஒன்று ஒலிச்சென்றது. பூ பூத்த செடியை காணும் என்று. பூ பூவாய் பூத்திற்கு பூமியிலே ஆயிரம் பூ என்ன பூ என்று கேட்டிருந்தேன். அதற்கு ரகுபதி ஐயா அவர்கள், பூமியிலே ஆயிரம் பூ அதுதான் ஐயா வம்பு என்று கூறியிருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப குசும்பு ஐயா, ஆனால் அது இல்லை ஐயா. பூமியிலே ஆயிரம் பூ அது மருத்துவரால் கரைக்கப்படும். கோ வேண்டாம் ரகுபதி ஐயா அவர்கள் ஏனோ சிணுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிணுங்களுக்கு என்ன காரணம் ஐயா தெரியவில்லை. விஜயாஸ்மர் அவர்கள் பி ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் செம என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பூ பூத்த செடியை நட்டு பிடுங்கிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன், காணவில்லை பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை இனிமை பாடல் மிக அருமை பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் பூ பூத்த செடியில் ஆயிரம் பூ உதிர்ந்த பூவில் ஒரு பூ அன்பு. ஆஹா இதுதானே ஐயா சரியான உடை. பூ பூத்த செடியில் ஆயிரம் பூ உதிர்ந்த பூவில் ஒரு பூ அன்பு. எத்தனை சொந்தம் இருந்தாலும் என் வாழ்க்கை முழுவதும் இருளாக்குகிறதே. எத்தனை சொந்தம் இருந்தாலும் என் வாழ்க்கை முழுவதும் இருளாக்குகிறதே. உள்ளிருக்கும் இதய வழியில் ஆயிரம் வழி இருக்கிறது. பகிர்ந்திட சொந்தமில்லையே. உள்ளிருக்கும் இதய வழியில் ஆயிரம் வழி இருக்கிறது. பகிர்ந்திட சொந்தமில்லையே. நேள்கள் மட்டும் துணை நிற்கிறது என்னோடு. நேள்கள் மட்டும் துணை நிற்கிறது என்னோடு. அருமையான வாழ்க்கை தத்துவ பாடல் ஒலிச்சென்றது என்று அழகாக வர்ணித்துள்ளார் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பொண்டாட்டியோ புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வே. தண்ணி கொஞ்சம் உடனே ஐயா, தண்ணி விட்டால் கொஞ்சம் அந்த கொதிப்பது அடங்கிவிடும். அழகான உண்மையான ஆண்களின் புலம்பல் ஐயா என்று சந்திரமோகன் ஐயாவிற்கு ஏன் தெரியவில்லை இந்த புலம்பல், பிறகு பார்த்துக்கொள்வோம். கரு ரகுபதி ஐயா அவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும், ஐயோ யாரோ இதயத்தை தொலைத்து விட்டார்கள், எங்கிருந்தோ வந்த அம்பு ரகுபதி ஐயாவின் இதயத்தை பதம் பார்த்து விட்டது, உங்கள் தர்மம் தலை காக்கும் ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கொழுப்பு இல்லையா அன்பு, சரியாகத்தான் சொன்னீர்கள். இங்கே எங்களுக்கு இருக்கிறது, அதை தான் சொன்னேன் அப்படி, மன்னிக்கவும். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் தண்ணீரில் முளைக்கும் பூ தலையில் வைக்க முடியாத பூ எல்லோர் வீட்டிலும் இருக்கும் பூ அது என்ன பூ. என்னை பார்த்தால் சொல்லுவார்கள் ஐயா, என்னடா இப்படி உப்பி போயிருக்கிறாய் என்று. அதுதானே ஐயா சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் பாடல்கள் ஒலிவிழா வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 4:04. இந்த நேரத்தில் எட்டுப்பட்டி ராசா என்ற திரைப்படத்திலிருந்து மேற்கு சீமையில் இது அழகான ஒரு பாடல், ஆன்மீக பாடல்.

எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாடல், மனதை மகிழ வைக்கும் ஒரு பாடல். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஆடி மாதத்தில் இந்த பாடலை கேட்கும்போது பலருக்கு சாமி வந்து ஆடலாம், நிச்சயமாக வரும் ஐயா. திரையரங்குகளில் நிச்சயம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும், பார்த்திருந்தால் நிச்சயமாக. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. தண்ணீரில் முளைக்கும் பூ, தலையில் வைக்க முடியாத பூ, எல்லோர் வீட்டிலும் இருக்கும் பூ, அது என்ன பூ என்று மகேஷ் ஐயா அவர்கள் தாமரை பூ என்று தந்துள்ளார்கள். ரகுபதி ஐயா அவர்களுக்கு தான் தெரியும் ஐயா தாமரை பூ. ஐயா தாமரை இல்லையே? இல்லை. தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான அம்மன் பாடல், துள்ளல் இசை பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரர் சரவணகுமார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. நாகர்கோயில் மகேஷ் ஐயா மீண்டும் இணைந்துள்ளார்கள். அந்த புதிர்கான பதில் குறும்பு என்று, குறும்பும் இல்லை தாமரையும் இல்லை ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சரியாக தந்துள்ளார்கள், உப்பு என்று. அதுதான் நானே முதலிலே சொன்னேன், இருக்க இருக்க நானும் உப்பிக்கொண்டே செல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் உப்பு உப்பு என்று, ஓ உப்பு, அந்த உச்சரிப்பு மாறிவிட்டது, உப்பு என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கரூர் ரகுபதி ஐயாவர்கள், அம்மா தாயே ஐயா பசிக்குது ஐயா, இன்னும் சாப்பிடவில்லையா என்று. ஏனோ இந்த பதிவு இருக்கட்டும், இதுதானே ஐயா குசும்பு என்பது, இப்போது தெரிகிறதா என்ன பூ உங்களிடம் இருப்பது? ஆமாம். விஜயஸ்குமார் அவர்கள் கிரேட் பாடல் என்று பாராட்டினார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், இளமையாக இருக்கும் போது உயரமாக இருப்பேன், வயசான அப்புறம் குள்ளமாயிருவேன், அது யார் ஐயா? ஐயா அவர்கள் மீண்டும் புதிர் போட ஆரம்பித்து விட்டார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிறப்பையா, இளமையாக இருக்கும்போது உயரமாக இருப்பேன், வயசான அப்புறம் குள்ளமாயிருவேன், நான் யார் என்று கேட்டுள்ளார். ஆஹா, அதற்கு பதிலை உடனே தந்துவிட்டார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு ஐயா அவர்கள், மெழுகுவர்த்தி என்று. உங்கள் திறமை யாருக்கு வரும் ஐயா? சிறப்பு. இப்படியாவது இணைந்தீர்களே, சந்தோஷம். ஆனால் கேட்கிறீர்களா என்று தெரியவில்லை, கேட்டால் மனமார்ந்த சந்தோஷம்தான், இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி தான். கேளுங்கள் ஐயா சபரி வானொலியை என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதே ரகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது அவசரக்காரி என்ற திரைப்படத்திலிருந்து முகம் பார்த்த கண்ணாடி. இது வருகிறது மாலை 4:12 நிமிடத்தில்.

அழகான ஒரு பாடல், தத்துவ பாடல் ஒலிக்கின்றது. ரகுபதி ஐயா அவர்கள் இதை கேட்டு இருந்தால் அது மிளகு ரசமா புளி ரசமா என்று கேட்டிருப்பார். அப்படித்தானே ஐயா, முகம் பார்த்த கண்ணாடி ரசம் போனது எப்போது என்று ரசத்தை இந்நேரம் குடித்து விட்டு இருப்பார் என்று நினைக்கிறேன். ரகுபதி ஐயா அவர்கள் அப்படித்தான் குறும்பாக பதிவிடுவார். ஒலித்த பாடலுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அழகான ஒரு கவிதை தந்துள்ளார். வாழ்க்கை ஒரு விசித்திரமான விடுகதை, வாழ்க்கை ஒரு விசித்திரமான விடுகதை. விடை தெரியும் போது பலர் உயிரோடு இருப்பதில்லை, விடை தெரியும் போது பலர் உயிரோடு இருப்பதில்லை. உயிரோடு இருந்தால் அவர்களின் விடையை யாரும் கேட்பதில்லை. அழகு ஐயா, சிறப்பு, உண்மை ஐயா, 100% அழகாக சொன்னீர்கள், சரியான விடை. தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா அடடா இப்படி அசத்துறீங்களே, என்னோட ஃபேவரட் பாடல், கேட்டு அதிக வருடங்கள் ஆகிவிட்டது, அருமையான பாடல், நன்றி சகோதரரே என்று சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். சரியான பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். பாடும் விழா எஸ்பிபி, சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டினார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் அருமையான பாடல், சூப்பர் என்று மலர்கொத்து கொடுத்து வாழ்த்தியுள்ளார். நன்றி ஐயா. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் சிறப்பான தொகுப்பு பாடல்களை அனைவருக்கும் வழங்கிய சரவணகுமார் அவர்களுக்கு என் மனம் கனிந்த நன்றிகள். அனைத்து பாடல்களும் அருமையிலும் அருமை என்று அழகாக பாராட்டினார், அவர்களுக்கும் நன்றி. சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், இந்த பாடல் நான் இதுவரை கேட்டதில்லை, அழகான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், சோக பாடல் என்றாலும் பாலுவின் குரலில் சுகமான பாடல், நிச்சயம், அழகான பதிவிட்டீர்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் பாடலை கேட்டு வாழ்த்திய நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியை பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயர் நிருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 4:20. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய விருப்பத்தில் பிரதாப் என்ற திரைப்படத்திலிருந்து அர்ஜுனரே அர்ஜுனரே என்ற ஒரு அழகான பாடல்

ஒழித்த அந்த மென்மையான இதமான பாடல் பிரதாப் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. பதிரின் பக்கத்தில் இணைந்து சொலைச்சர் விஜய் அரசுமார் அவர்கள் நைஸ் சாங், அருமையான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் பாடல் மிக அருமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்றும், வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனைக்கும் சத்து குறைபாடு தான் காரணம். அந்த சத்து என்னங்க ஐயா இது? வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனைக்கும் சத்து குறைபாடு தான் காரணம். ஏதோ ஒரு புதிர் போட்டுள்ளார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் அந்த சத்து என்னவென்று தெரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள் ஐயா பிறகு என்பதை தெரிவித்துக்கொண்டு, சபரிமலை வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஓசை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் இதோ.

அருமையான ஒரு இஸ்லாமிய பாடல் ஒலிச்சென்றது. ஓசை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். பகிரின் பக்கத்திலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை இனிமை, அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து சிறப்பு பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், இந்த பாடல் நான் கேட்டதில்லை என்று அவரும் பதிவிட்டுள்ளார். நானும் தான் ஐயா என்று அழகான ஒரு பாடல். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், அந்த சத்து விட்டமின் சி கேஷ் மட்டுமே ஐயா, எனக்கு அது சரியாக தெரியவில்லையா, சி சரியாக இருக்கலாம் ஆனால் கேஷ் மட்டுமே என்பது எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற திரைப்படத்திலிருந்து ஓவியத்தை வரைந்து வைத்தேன் என்ற பாடல், சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் அடுத்த பாடலாக

அழகாக ஒலி செல்வது அழகான ஒரு பாடல். பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சுழச்சேரி விஜயஸ்குமார் அவர்களும் பணம் என்று கேஷ் சி வைட்டமின் சி என்று பதிவிட்டுள்ளார். என் ஒலித்த பாடலுக்கு என்ன ஒரு சோக பாடல், கேட்க அருமை ஏசுதாஸ் குரலில் என்று சுழச்சேரி விஜயஸ்குமார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணவன் சந்திரமோகன் ஐயா அவர்கள் சோகமான கருத்துள்ள பாடல் என்றும் பாராட்டியுள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் சோக பாடல், நம் சகோதர சகோதரிகள் பாடலை கேட்டு கவலைப்படுவார்கள், இந்த பாடலை கொஞ்சம் தவிர்க்கலாம், அன்று ஒரு நாள் நான் கேட்டேன் ரொம்ப கவலையாக இருந்தது, மனதை உருக வைக்கும் பாடல் என்று பதிவிட்டுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் நிச்சயம் அதற்கு அவரும் ஒரு விளக்கம் தந்துவிட்டார். விட்டுவிடுவோம். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இருக்கிற வரை சமையலில் உன்னை குறை சொல்லவே முடியவே முடியாது, எதற்கு என்று தெரியவில்லையே ஐயா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இருக்கிற வரை சமையலில் உங்களை குறை சொல்லவே முடியவே முடியாது என்று பதிவிட்டுள்ளார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள். சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தின் நேரம் மாலை 4:40. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மலர்கின்ற பருவத்திலே என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல நாளும் பொழுதுமா என்ற இந்த பாடல்

உற்சாகமான ஒரு பாடல் வழி சென்றது. மலர்கின்ற பருவத்திலே என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கலைஞர் விஜயஹர்ஸ்மார் அவர்கள் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவின் பதிவிற்கு புரியவில்லையே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எனக்கும் புரியவில்லை. தென்மொழி முருகன் அவர்கள், அன்பாக அவர்கள் சமையல் பண்ணி தந்தால் நீங்கள் ஒரே வார்த்தையில் பணம் என்று சொல்லிவிட்டீர்களே என்று பதிவிட்டுள்ளார்கள். சொலைச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள், ஆஹா ஆஹா அருமையான பாடல், நல்ல நாளும் பொழுதுமா பாடல், சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், அடடா ஆஹா அருமை என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், பாடும் நிலா எஸ்பிபி பாடல் மிக அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். சொலைச்சர் விஜயஹர்ஸ்மர் அவர்கள், அழகாக நடனம் ஆடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார்கள், சிறப்பு. ஒரு விடுகதை, உணவுகளில் பல வகை உண்டு ஆனால் 1000 வருடங்களுக்கு கெடாமல் இருக்கும், அது எது என்று ஒரு விடுகதை விடை சொல்லுங்கள் நேயர்களே. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், ஆஹா பதிலை கொண்டு வந்துள்ளார், நீர் தேநீர் என்று. சிறப்பையா உங்கள் பதிவு. ஆம், விடையும் தந்துவிட்டார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள். ஒரிஜினல் தேன், ஆம் சுத்தமான தேன் என்பது சரியான விடையை கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சரியாக விடை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இளையராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு சரணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் அடுத்த பாடலாக நண்பர்கள் திரைப்படத்திலிருந்து என்னுயிரே என்னுயிரே இதோ

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நண்பர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் என்னுயிரே என்னுயிரே என்று அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது. பதிவின் பக்கத்திலிருந்து கோவை சந்திரமோகன் ஐயா அவர்கள் சென்ற பதிவிற்கு ஒரிஜினல் தேன் தான் பல வருடங்கள் கெடாமல் இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார். சோலைச்சேரி விஜய் ஹரிஸ்குமார் அவர்கள் இன்று இரவு 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி, நேர் சொந்தங்களே கலந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சோலைச்சேரி விஜய் ஹரிஸ்குமார் அவர்கள். அவருடைய கைபேசி எண் 75 98 53 87 73, 7598538773 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்கள் குரலில் பாடலை பாடி மகிழுங்கள். நேய சொந்தங்களே, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணி அளவில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நேய சொந்தங்களே, ஒலித்த பாடலுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் சூப்பர் வேறு லெவல் பாடல் என்றும் பாராட்டினார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம், மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம் என்று அறிவித்துள்ளார். மற்றும் புதிர்கான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தும், திருமணம் ஆகும்போது அழுவது எந்த நாட்டில் கட்டாயமாக்கப்பட்டது என்று, அது சீனா நாட்டில் ஒரு இன மக்கள் ஐயா என்று பதிவிட்டுள்ளார். எனக்கு தெரியாத ஐயா, விடை சரி என்றால் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் அவர்களின் விருப்பத்தில் பாடல்கள், அழகான பாடல்கள் அனைத்தும் ஒலித்தென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்முடன் ஓரிரு வார்த்தைகள் சரவணகுமார் ஐயா அவர்களுடன். ஐயா வணக்கம். ஐயா வருங்க.

0: கூடுதலாக எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் இருக்கிறது. இதய ராகம் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இப்போது அறிமுகமாகி இருக்கிறது கடந்த சில மாதங்களாக. இது நல்ல நிகழ்ச்சிகள். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த சபரி வானொலி நிலையத்திற்கும் அதன் இயக்குனர் கீதரேசன் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியினை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா, நன்றி, சிறப்பாக சொன்னீர்கள்.

0: மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா, உங்கள் வாழ்த்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் பாடல் எல்லாம் சிறப்பாக இருந்தது ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி சொல்லுங்கள் ஐயா.
1: இந்த பாடல்களை கேட்டு பல்வேறு நண்பர்கள் பாராட்டி சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னும் பல பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள் எனக்கு தெரியும், அதிலே தொகுத்து உங்களுக்கு வழங்கவிருக்கிறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று
0: நிச்சயமாக நிச்சயமாக கிடைக்கும் ஐயா. உங்களுக்கு இல்லாததா நிச்சயம் கிடைக்கும் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அருமையான பாடல்கள் ஐயா, அனைத்து பாடல்களுமே சிறப்பான பாடல்கள். கேட்டு மகிழ்ந்தோம், நன்றி.
1: நன்றி.
0: சபரி வனவழி இதே ராகம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயாவின் விருப்பத்திற்காக ஒரு பாடலுடன் இதே ராகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. பாடலை கேட்டு மகிழ்வோம் நேசந்தங்களே. உனக்காக பிறந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இதோ

நிறைவு பாடலாக அருமையான ஒரு பாடல் உனக்காக பிறந்தேனே என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. விரும்பிய நேசந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படைவெடி பிரியா வீரமணி ஐயா அருமையற்பத்திற்காக அந்த பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. பகிரின் பக்கத்திலிருந்து புதிர் ஒன்று கொடுக்கப்பட்டது, கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதற்கு கோவை கணபதி அவர்கள் சந்திரமோகன் ஐயா அவர்கள் சீனா நாட்டில் ஒரு இன மக்கள் ஐயா என்று சரியானுடைய தந்துள்ளார். சரியானுடைய தான் என்று பிரியா வீரமணி ஐயா அவர்களும் சரியானுடைய என்று பதிவிட்டுள்ளார். நன்றி ஐயா. ஒலித்த பாடலுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அழகான எனக்கு பிடித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி ஐயா. பிரியா வீரமணி ஐயா அவர்கள் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு ஒரு அருமையான கவிதையை தந்துள்ளார். மானே மானே உன்னை பார்த்ததும் தொலைந்து போகாத என் இதயம், மானே மானே உன்னை பார்த்ததும் தொலைந்து போகாத என் இதயம், உன்னை பூ முடிச்ச நாள் முதல் உன் முல்லை சிரிப்பிலும் கள்ளமில்லா பிள்ளை மொழியில் தொலைந்து போனேன், உன்னை பூ முடிச்ச நாள் முதல் உன் முல்லை சிரிப்பிலும் கள்ளமில்லா பிள்ளை மொழியில் தொலைந்து போனேன், தொலைந்து போன என் இதயத்தின் நலமறிய ஆவல் சபரிவானலில் காற்றாய் தூது விடுகிறாயே, தொலைந்து போன என் இதயத்தின் நலமறிய ஆவல் சபரி வானொலியில் காற்றாய் தூடு விடுகிறாயே, கையணைத்த நாள் முதல் கரைந்து ஓடும் அலை போல உன் மனதை தேடுகிறது உன் நினைவை, கையணைத்த நாள் முதல் கரைந்து ஓடும் அலை போல உன் மனதை தேடுகிறது உனது நினைவை, ஓயாமல் கரையை தேடும் அலை போல என் மனமும் உன்னை தேடுகிறது, ஓயாமல் கரையை தேடும் அலை போல என் மனமும் உன்னை தேடுகிறது, உன்னை பார்த்து கருவிழியும் மண்டியிட்டு காதலை சொல்லுதே, கண்டெழுந்து காத்திருந்த சைகை செய்யுது உன் இமை, உன்னை பார்த்து கருவிழியும் மண்டியிட்டு காதலை சொல்லுதே, கண்டெழுந்து காத்திருந்த சைகை செய்யுது உன் இமை, இமை மூடிய இருளுக்குள் கூட்டிச் செல்லுதே கைவிரலும் காதல் கதையும் பேசிக்கொள்ள, இமை மூடிய இருளுக்குள் கூட்டிச் செல்லுதே கைவிரலும் காதல் கதையும் பேசிக்கொள்ள, அன்பான அரவணைப்பை ஏற்றுக்கொள்ளுதே நினைவிழந்த மனமகிழ்ந்து மனமகிழ்ச்சி சுற்றி போகுதே, அன்பான அரவணைப்பை ஏற்றுக்கொள்ளுதே நினைவிழந்து மனமகிழ்ந்து மனமகிழ்ச்சி சுற்றி போகுதே, கைகோர்த்து காதோறும் காத்து நின்ற கடைக்கன் பார்வையால் காற்றில் ஆடும் கொடியாய் அசைய வைக்கிறது சபரி வானொலி, கைகோர்த்து காதோறும் காத்து நின்ற கடைக்கன் பார்வையால் காற்றில் ஆடும் கொடியாய் அசைய வைக்கிறது சபரி வானொலி. இந்த பாடலை கேட்டு பூட்டியிருந்த காலக்கதவு திறந்தது, பூ பொழிந்த பெண் என்று சொன்னது, பருவமடைந்த வயது இன்று வந்தது சபரி வானொலியில், இந்த பாடலை கேட்டு கடவுள் படைத்த பேதை பருவம் வந்து முடிந்தது, என் விருப்ப பாடலை மிகச் சிறப்பாக ஆர்ஜே கீதநேசன் அறிவிப்பாளருக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி, அருமையான ஒரு கவிதையை தந்துள்ளீர்கள். உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் அரிதான பாடலை தேர்வு செய்துள்ளார், சிறப்பு என்று பாராட்டுள்ளார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் என் விருப்ப பாடலை கேட்டு பதிவு தந்த இருவருக்கும் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதே தெரியாமல் போய்விட்டது, காலையிலிருந்தே சபரி இணையதளத்தில் காற்றிலே வரும் கீதம் இதே ராகம், இதற்கப்புறம் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, அசத்தல் மகிழ்ச்சி சூப்பர், வானொலி இயக்கும் இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதே ராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்த நெஞ்சத்திற்கும் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் பாடல்கள் ஒளி வளம் வந்தது, அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெறித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்று 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் இணைவோம் நேர் சொந்தங்களே. நன்றி நன்றி நன்றி.

0: சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதயத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாங்களும்
0: சூப்பரா இருக்கோம் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம், இன்னைக்கு முதல் நீங்க தான் வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி மேம்.
0: ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி.
1: இன்னைக்கு வந்து நான் கண்ணை களிமானை பாடி பாட போறேன் மேம்.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
1: கண்ணே கலைமானி கண்ணிமயிலென கண்டேனொழினானே, கண்ணே கலைமானி கண்ணிமயிலென கண்டேனொழினானே, அந்தி பகலும் நீ நான்

அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதை தான் கேட்கிறேன். ரரிரரோ ஓ ரரிரோ, ரரிரரோ ஓ ரரிரோ.

0: தந்தி பகலுமை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிறப்பாக பாடி சென்றார். அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோவில் கோணேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடட்டுமா? முள்ளுக்கு ரோஜா சொந்தம், முத்துக்கு சித்தி சொந்தம். முள்ளுக்கு ரோஜா சொந்தம், முத்துக்கு சித்தி

உனக்கும் பிள்ளை, முள்ளுக்கு ரோஜா சொந்தம், முத்துக்கு சிப்பி சொந்தம், பிள்ளைக்கு அன்னை என்னவோ என் கண்ணா, பெண்மைக்கு தாய்மை என்னவோ.

ஆண்டுகள் நூறு முள்ளுக்கு ரோஜா சொந்தம்.

0: அருமையான பாடல், அரிதான பாடல். இந்த பாட்டெல்லாம் கேட்கவே முடியாது
1: ஆமா,
0: மேம். உங்க குரல்ல தான்
1: வெகுளி
0: இந்த
1: பெண்
0: பாட்டெல்லாம்
1: படத்துல,
0: கேட்குறோம் நாங்க. என்னமா?
1: வெகுளி பெண் படம் மேடம்.
0: அப்படியா, சூப்பரா
1: ஆமா
0: பண்ணீங்க,
1: ஆமா,
0: அருமையான பாடலை அழகா பண்ணீங்க மேம். நன்றி,
1: தேங்க்யூ
0: வாழ்த்துக்கள்
1: மேடம்,
0: மேம், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ
1: மேடம்.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல், அரிதான பாடல், சிறப்பான பாடல். இதெல்லாம் எந்த காலம் ஆகுது பாட்டு கேட்டு அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்,
0: வணக்கம் மேம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா ராஜேஸ்வரி மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். பாடுங்கள் மேம்.
1: மழை இருக்கா?
0: மழைலாம் இல்ல மேம், இன்னைக்கு எல்லாம் வெயில் அடிச்சுது.
1: ஓ, எங்களுக்கு தூறல் போட்டுச்சு.
0: அப்படியே தூறல் எங்களுக்கு எல்லாம் ஒரு வாரமா இருக்குது, இன்னைக்கு தான் வெயில் அடிச்சுது.
1: ஓ, சரி, ஓகே
0: ஓகே மேம்.
1: பால் வண்ணம் பருவம் கண்டு வேர் வண்ணம்

0: வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பிரிகள் கண்டு மால் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். அவ்வளவுதான் மேடம்.
1: பால் வண்ணம் பருவம் கொண்ட ராஜேஸ்வரி மேம், உங்க பாடல் இந்த குரல் சூப்பர் மேம். உங்க குரல் இந்த பாடல் ரொம்ப அழகு, அருமையா பாடினீங்க மேம், சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான பால் வண்ணம் பருமம் கொண்ட அந்த ராஜேஸ்வரி மேம் நம்மளுக்காக பாடிட்டு போயிருக்காங்க. சிறப்பாக இருந்தது அந்த பாடலில், அவங்க குரலில் அவ்வளோ அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞானம் வந்தாச்சு. ராகட்டம்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன். நல்ல அருமையான படம், மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பாட்டு கேட்டோம்னா, ஒரு நல்ல மனசல்ல அடிச்சு விட்டு நிக்கும்
0: பாருங்க.
1: காதுக்கு அப்படி ஒரு இனிமையா
0: இருக்கும். கிட்ட இந்த போன் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு ரொம்ப சவுண்டா கேட்டிருக்கோம்.
1: சவுண்டா கேட்டாலும் சரி, எப்ப கேட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சாங் எல்லாம் கேட்கும் போது
2: என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரம் விடுவிடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும் மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனை இந்த

சத்தியமா நான் சத்தியம் செய்யவா தொடு தொடு என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் இந்த பூமியே தீர்ந்து போய்விடு என்னை எங்கு சேர்ப்பாய் நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடு என் செய்வாய் உருகிய திரைகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன் ஹே ராஜா இருமைதானா ஏ பெண்ணே தினமே செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய்ந்திருப்பேன் என்னை நான் நம்புகிறேன் உன்னை தொடு தொடு விரைவில் வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவினவே வாலிப மனது விண்வெளிவின் வெளியேறும் நீச்சல் குளமிற்கு நீரும் இல்லை இதில் எங்கு நீச்சல் அடிக்க அத்து கொண்டு அதை நிரப்ப வேண்டும் அந்த அள்ளிராணி குளிக்க இந்த நியதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைவி செய்வதனையே பாடு

தேவி என் ஜீவனி இந்த ஆலை.

0: இந்த ஆலயம் உனக்காடு. நன்றி, கை.
1: அருமையா பாண்டிங்க மேம், சிறப்பா இருந்தது.
0: இதை
1: பாடல் அழகான பாடல்.
0: எப்படி அழகான பாடல், ஆனா ரொம்ப வருஷமாச்சு மேம் நான் இதை கேட்டு. இந்த ஓடிட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல.
1: எங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு?
0: நான் வந்து இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்த அக்காவுக்கு அண்ணாபுரம் வந்துட்டாங்க.
1: சரி,
0: அப்ப ஏதோ ஒரு பஸ்ல இருந்து ஓடிட்டு இருந்துச்சு.
1: அப்படியா மேம்? வாங்க வாங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க. சூப்பரா பண்ணீங்க, நன்றி. வாழ்த்துக்கள் மேம். நன்றி நன்றி
0: நன்றி மேம், நன்றி மேம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பா சூப்பரா பாடினாங்க, ரொம்ப அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: வணக்கம்.
2: சோழிசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
1: ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதில் அவன் பிரம்மனே, காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே, நீக்கும் போதில் அவன் புத்திரனே ஈசா. அகிலமே ஆடும் வண்ணம், சபைகளில் ஆடும் பாதம், சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ. அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில்

ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர சிவ சிவ சிவ சிவ சங்கர ஓம். வேத கீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே, கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே. ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே, அதில் காணும் நாயன் மாறின் பக்தியை பாடுதே. சம்பந்தர் தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே, அப்பர்தம் தாண்டவம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே. அடநாடென்ன காடென்ன குலமென்ன.

0: பாடிய வேதனை மங்கி கூடிய பாகனே ஈசா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காலனை மிதித்த பாதும் வீதியில் சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே. அடியவர் உணவுக்காக பொடி சோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே. வேடந்தன் கண் தந்ததாலே புகழ் மேவினார், நந்தன் தன் வேகத்தை தந்தி சிவமாகினார். அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோ. திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனை மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதில் அவன் பிரம்மரே, காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே, நீக்கும் போதில் அவன் ருத்ரரே ஈசா. ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர அரகர சங்கர, சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சங்கர. ஓம் அவ்வளவுதான் மேம்.
1: சிறப்பாக பண்ணீங்க. சிவன் பாடல் கேட்காத பாடலா இருக்கு மேம்?
0: அதிகமா கேட்க முடியாது. சிவன் பக்தி பாடல் கேட்டா கண்டிப்பா இது வரும், முதல் பாடல் வரும்.
1: அப்படியா, சிறப்பா பண்ணீங்க, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு சிவன் பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார்கள். அழகா இருந்தது, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களே நல்லா இருக்கோம் சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: தான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா, உன்னை கட்டி கொள்ளும் பேசும் வெண்ணிலா. நான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா, உன்னை கட்டி கொண்டு பேசும் வெண்ணிலா. விழிகளினாசை கடமெடுத்தாலும் நான் வரும் வேலை சீருது திருங்குது திருங்குது எங்குதே. நான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா, உன்னை கட்டி கொண்டு பேசும் வெண்ணில்.

가 행기 운진진남 인다연 풍우섬 행기 운진진남 인다연 풍우섬 난 같일 메레 가는 빈디라 얘네 같이 솔로 계속 빈디라 ஓரிடத்தில் நில்லாமல் நான் மிதக்க வானவில்லை எங்கேயோ நான் பறக்க

0: ஒன்றாகுமா அம்மாடி உன் ஆசை கொள்ளாத பேராசை, அம்மாடி உன் ஆசை கொள்ளாத பேராசை. நான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா, உன்னை கட்டி கொண்டு பேசும் வெண்ணிலா.
1: எவ்வளவு அழகான பாட்டை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு சூப்பரா பாடுனீங்க சார். எவ்வளவு அழகா பாடுறீங்க தெரியுமா, நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலான்னு அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. சிறப்பா இருக்கே, சூப்பரா பாடுறீங்க சார். ஆனா லிரிக்ஸ் தான் கொஞ்சம் மறந்து மறந்து வருது. இந்த அளவுக்காவது நீங்க பாடுறீங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க கொடுத்து வச்சது. இந்த அளவுக்காவது நீங்க பாடுறீங்க, உங்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றி.
0: ஒன்றல்ல ஒன்றான பின்ன இரண்டாகுமா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன்.
1: ஆ, அதுல தான் மாத்திட்டீங்க. ஆமா, கொஞ்சம் ஆனா கவனமா பாடினா ஃபுல்லா பாடிடுவீங்க நீங்க.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா சார்,
0: ரொம்ப நன்றி.
1: இந்த அளவுக்காவது நீங்க பாடுறீங்க பாருங்க. இல்ல, உங்களுக்கு உங்க வயசுக்கும் உங்க நிலைமைக்கும் நீங்க கூடுதலான ஒரு இது உங்களுக்கு இருக்கு. எப்படி அழகா நிகழ்ச்சி நடத்துறீங்க, எவ்வளவு அழகா பாட்டு பாடுறீங்க, நீங்க பெரிய ஆள் சார்.
0: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள். அழகான பாடம் நீயா நீயா படத்திலிருந்து அருமையான பாடலை எடுத்து சிறப்பாக பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அருமை அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
1: வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கேன். ராஜேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா? காலையில அப்படியே பட்டையை கிளப்பிட்டீங்க, நிகழ்ச்சி
2: முடியாதா?
1: நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. காலையில டைம்ல யார் வந்து பாடுவா சொல்லுங்க பாக்கலாம்.
2: கரெக்ட் தான். இல்ல, நீங்க காலையில 10 மணிக்கு அங்க நடத்துனீங்கன்னா இங்க ராத்திரி 7 மணியா இருக்கும்.
1: ஆமா, 7 மணியா இருக்கும்ல.
2: உங்களுக்கு அங்க காலையில 9:30 10 மணிக்கு வசதி பண்ணாங்க, 7 மணியா இருக்கும். அப்படி இருக்கும்.
1: சரி, பாக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பாக்கலாம். கட்டாயம் வருவேன், நிச்சயமா பண்ணுவேன், என்னோட நிகழ்ச்சியை பண்ணிடுவேன். அந்த மார்னிங் டைம் அந்த நீங்கள் கேட்டவை தான் கொஞ்சம் கஷ்டம்.
2: அதே உங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன். ராத்திரி 12 மணி 1 மணியா இருக்கும்.
1: ஆமா ஆமா, அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது.
2: இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முடியலாம்.
1: இது வேணா ட்ரை பண்றேன் நானு.
2: ஓகே மேடம்.
1: ஓகே ராஜேஷ், பாடுங்க.
3: மாதம் 12 பல காலம் தொடர்ந்திடுமே இளம் காதல் சபையினிலே புது வேதம் படர்ந்திடுமே மதுபாலா. ஓரெங்குமே போர் வெண்ணிலா நீதானே தேவி மகன் என் வீட்டிலே என்கூர ஜோதி இளமை காலங்கள் ஒளி வீசும் வசந்தங்கள் காலத்தில் இருந்தாலும் எங்கள் இதயமும் நீ அல்லவா மதபாலா என் மதபாலா உன்னை மனதுக்குள் வரைந்தேன் மிகு நாளா ஓ மதுபாலா இதுதான் சுகநாதா ஸ்ரீராமனின் ஸ்ரீதெய்வனம் பூக்கும் நேரம் ஊடல்களில் மாதங்களும் நாளாக மாறும் இசைகள் எல்லாமே தடுமாறும் இந்த திருமகள் பாதம் பட்டார் உதயம் சொல்லாமல் நிறம் மாறும் உந்தன் விழி மலர் ஜாடை கண்டார் மதுபாலா என் மதுபாலா உன்னை மனதுக்குள் வரைந்தேன் மிகு நாளா ஓ மதுபாலா இதுதான் சுகநாதா இனி

0: மனுமே மதுபான
1: சிறப்பான பாடல் ராஜேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. எவ்வளவு நாளாவது இந்த பாட்டு கேட்டு
0: உங்களுக்கு
1: செட் ஆகுது ராஜேஷ்.
2: இந்த மாதிரி பாடல்கள் அந்த கம்போஸர் கொடுத்தது நம்ம மாதிரி இருக்கிறவங்க சாதாரணமா இருக்கிறவங்க கூட பாடலாம் சிறப்பா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் பாராட்டணும்.
1: இப்படி எல்லாருமே இப்படி பாடிடுறாங்க, நீங்க அதை சொல்லுங்களேன். நீங்க அன்னைக்கு பாடுனீங்க பாருங்க, அது என்ன பாட்டு? ஒரு டீராஜன்
2: ஒரு பாட்டு,
1: ரொம்ப பயங்கரம்.
2: நீங்க அமெரிக்கா போறதுக்குள்ள அந்த பாட்டை பாடி காமிச்சுனா ஒரு முடிவோட கேட்க வேண்டிய அந்த பாட்டை பாடி.
1: அப்படியா, எந்த பாட்டு?
2: காதல் உதயத்துல ஒரு பாட்டு, அம்மா அழகே அழகின் ஒளியின் ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மைண்ட ரொம்ப டச் பண்ண
1: அம்மா அழகே அந்த பாட்டு,
2: அந்த பாட்டு, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் மேடம். பாடுறதுக்கான கொஞ்சம் தகுதி இல்ல நமக்கு, அப்போ கொஞ்சம்
1: நம்மள
2: மாதிரியே பார்வை இல்லாத ஒரு ஹீரோவால, அதனால அந்த ஹீரோ அந்த பாடல பாடும் போது நம்ம பாடுற மாதிரியே இருக்கும். சில விஷயங்கள் நம்ம ஹார்ட்டுக்கு ஒத்து வர மாதிரி அது கரெக்டா இருக்கும்.
1: நாங்களும் வெயிட் பண்றோம், பாடுங்க சீக்கிரம்.
2: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ தேங்க்யூ. அழகான பாட்டு எடுத்து வந்து இங்க சபரி வானொலிக்கு கொடுத்த உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். ஆஹா, எவ்வளோ அழகான பாட்டை என்ன சிறப்பாக அருமையாக பாடினார், செம்மையாக இருந்தது அந்த பாட்டு. ஓ மதுபாலா, அந்த பாட்டு எல்லா பாட்டுமே அவர் ரொம்ப அழகாக தான் பாடுறாரு, எதை சொல்ல முடியும், சிறப்பாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: சகோதரிக்கு வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாரியம்மன் கோவில், ஜோதி பாண்டியன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்? உடம்பு நல்லா
3: இருக்கேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி
1: என்ன சொல்ல,
3: நாளை எனக்கு நாளை இருபத்தி நாளை வந்து என்னுடைய பிறந்தாளுங்க, 77
1: அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சார் உங்களுக்கு சபரி வானொலி சார்பா.
3: நாளைக்கு பாட முடியாது, நாளைக்கு இது பாட பாட
1: பாடுங்க பாடுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நீங்க? பாருங்க சார், பாருங்க சார்.
3: நான் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், இன்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், இன்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் என்ன செய் நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. ஹலோ,
1: பாடிட்டீங்களா?
3: என்ன
1: ஐயா எனக்கு பிறந்த நாள்
3: வாழ்த்துக்கள்ன்றீங்க,
1: எதிர்பார்க்காதீங்க சொல்றீங்களே, ஏன்
3: கேக்குறேன்
1: அப்படி சொல்றீங்களோ? ஐயோ அப்படி இல்ல சார், நீங்க வேற மாதிரிதான் சார் சொன்னீங்க, நான் தான் அப்பவும் சொல்லிட்டேனே. இன்னும் வேணா இன்னொரு தடவை வேணா, பல்லாண்டு பல்லாண்டு சிறப்போடு வாழ சபரி வானொலி சார்பாக நாங்க வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம்.
3: நன்றி
1: சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் சார்,
3: வாழ்த்துக்கள்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக கணீர்னு என்ன அழகா பாடுறாரு, பாட்டை ரொம்ப அழகா பாடுறாரு, செம்மையா சவுண்டா. அவர் என்ன என்றென்றுக்கும் நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழ அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: கோவையிலிருந்து புவனேஸ்வரி ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம் ஒரு பாட்டுன்னு வந்திருக்கோம்.
1: அப்படியா, கலக்க போறீங்கன்னு சொல்லுங்க.
4: வரலாமா?
1: பாடுங்கள் மேம்.
4: ஓகே. திருப்பரம் கொண்ட திருமீ சிறுதாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருப்பரம் கொண்ட திருமீ சிறுதாய் முருகா,

0: ஹலோ மேடம், மூணு பேர் பண்ணோம். அச்சையா
1: ரெண்டு பேர் தான் சொன்னீங்க.
0: நான் சொன்னேன், அப்புறம் என் மருமகளும் வந்துட்டா, அதனால அச்சையா நானு அக்கா மூணு பேர் பண்ணோம்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், அருமையா இருந்துச்சு மேம்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, அச்சையா அவர்கள் மூவரும் சேர்ந்து அழகான ஒரு முருகன் பாடல் பாடினாங்க. சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 7:55.

0: சபரிவான் ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையின் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், மீண்டும் தேன்மொழி முருகன்.
0: மீண்டும் தேன்மொழி முருகனா? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலித்தேன், மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலித்தேன், மங்கை என்ற ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா, மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவளும் உருவம் என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா, மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலித்தேன், மங்கை என்ற ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா, அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராணி முகம் இன்று மெருகேறுதோ, ஆடாத பொன்னூஞ்சலாடு பாடாத தென் பாங்கு பாடு, மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலித்தேன், மங்கை என்ற ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா, என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டின் எண்ணிக்கை மூன்றானது, தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே, ஆடாத பொன்

0: மகர சீதாயாகிறாள், கண்ணான மணவாளன் சேயாகிறான். கல்யாண மகர சீதாயாகிறாள், கட்டில் கொண்டாள் அங்கு நான் பிள்ளையே, தொட்டில் கண்டாள் அங்கு என் பிள்ளையே. ஆடாத பொன்னூஞ்சலாடு, பாடாத தில் பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன், கை குலுங்கு வளையலிட்டேன், மங்கை எந்த ராஜாக்கு நானே. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. அவ்வளவுதான் மேம்.
1: அருமையா இருந்தது பாடல், சிறப்பான பாடல், அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், அருமையா பண்ணீங்க தேன்மொழி மேம். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றாம்
1: கட்டம். நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன்.
1: பாடலு
2: இருந்தால் மன்னிக்கவும்.
3: என்னது காற்றலை அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌர்ணமிவன் ரசிப்பதில்லை. அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌர்ணமிவன் ரசிப்பதில்லை. பாட்டி சிக்கும்

என் கர்த்தனை

அவள் வரம் தரையே சொல்லி.

0: ரசிப்பதில்லை. வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, அழகான பாடல், அருமையா பண்ணீங்க.
0: நன்றி,
1: செம்மையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள். அழகான ஒரு பாடல் சிறப்பாக பாடினார், அருமையாக இருந்துச்சு. அழகான பாடல் அது, ரொம்ப நல்லா பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வாங்க தீபா குமார், நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: குளநூதம் கண்ணனுக்கு குயில் பாடு பாட்டு கேக்குதா, குளநூதம் கண்ணனுக்கு குயில் பாடு பாட்டு கேக்குதா, குத்தும் குளோட மச்சம் குளலோசர் போட்டி போடுறதா, இணையோடும் போகும் தனையாட்டும் பாரு, இணையோடும் போகும் காயும் தனையாட்டும் பாரு, பாரு குளலோதும் கண்ணனு குயில் பாடும் பார்த்து கேட்குதா, குத்தும் குத்தும் குத்தும். மழைக்காத்து வீச போது மல்லிகை பூ பாடாதா, மலகி மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, மலைக்காற்று வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மலை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா.

உனக்காச்சு எனக்காச்சு சரி சோழி நாம ஆச்சு கேளுய்யா குழலோடும் கண்ணனுக்கு கோயில் பாடு பாட்டு கேக்குதா கொக்கு கொக்கு கொக்கு என் குரலோட மத்தான் ஒன்றன் குரலோச போட்டி போடுதா குக்கும் குக்கும் குக்கும் கண்ணா உன் வாலி மெனஞ்சில் என் பாட்டு உக்குப்புறதா கற்கண்டு சர்க்கரையெல்லாம் இப்பத்தான் கத்துக்கிறதா அண்ணா உன் வாலி மெனஞ்சு என் பாட்டு ஊக்கு போறதா கற்கண்டு சர்க்கரையெல்லாம் இப்பத்தான் கத்துக்கிறதா.

0: விளக்கேத்தம் பொழுதானா இளநெஞ்சி பாடம் பாடு கேளையா புலராத கண்ணை எனக்கு குயில் பாட பாட்டு கேக்குதா என் குரலோடு மத்த குரலோச போட்டி போடுறா இளையோடும் போகும் தலையாட்டும் பாரு இலையோடும் பூவும் காயும் தலையாற்றும் பாருப்பா புலனோடும் கண்ணனுக்கு குறிப்பாடு பாட்டு கேட்குதான் அவ்வளவுதாங்க.
1: சிறப்பா பாடினீங்க தீபா குமார் அவர்களே, அருமையான பாடல், அழகா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நான் இன்னொரு பாட்டு பாட போகிறேன் இன்னைக்கு. பாடட்டுமா? தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க.

உல்லாசம் கொண்டாடும் ராணி. தேனாக பாடுவேன் காதல் வரும் நீ.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க சார்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீரும். சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீரும். நீ உனக்காக உருவாக்கும்.

0: சார், உங்களுக்கு சோகமான பாட்டு தான் பிடிக்குமா சார்?
1: எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்குங்க.
0: அப்படியா? இல்லை, இந்த குரலில் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமான பாடல்லாம் பாடினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் சொல்ல வந்து. இருந்தாலும் நீங்கள் இப்போ பாடின பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு, அழகாக இருந்துச்சு. ஆமாம், உங்கள் குரலும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் குரலில் எந்த பாட்டு பாடினாலும் நல்லாயிருக்கும், அருமையாக பாடுறீங்க.
1: அதாவது அது நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாகவே எனக்கு இந்த மாதிரி பாட்டு கொடுத்து பழகிட்டாங்க.
0: அப்படியா?
1: நான் கிட்டத்தட்ட 1940களிலிருந்து பாடி அந்த ஆண்டு வெளிவந்த படங்கள்லேருந்து பாட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரும்பாலும் கட்டசால பாட்டுங்க தான் கொடுப்பாங்க.
0: எங்க நீங்க என்ன, இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா நீங்க? அப்படியா?
1: ஆமாங்க.
0: அப்படியா?
1: எனக்கு அதாவது முடியாது சொல்ல முடியாது என்று முன்னும் பின்னுமா தவிக்கிறேன். அது முடியாவிட்டாலும் படியாவிட்டாலும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
0: முடியும் சார், உங்களுக்கு எல்லா பாட்டும் பாட முடியும் சார். அருமையா பாடுறீங்க, அழகா பாடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சரவணகுமார் அவர்கள். அழகான அவர் குரல் அப்படி கணீர்னு என்ன மாதிரி பாடுறாரு, சிறப்பாக இருக்கு அவர் குரல், அழகாக பாடுறாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:36. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும், உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.